வாணிஜெயராம் பாடிய ஆனந்தலகரி கேட்டீர்கள். தொடர்ந்து தெய்வீக ராகத்தில் பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ நரசிம்மாஷ்டகம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 16 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு கேட்கலாம். நேரம் காலை 5:58 45 நொடி. கேட்கலாம் குரல் அமுதம்.

0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
1: அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெறிதுய்க்குமாறு.
0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டிகள் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காலை 6:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல அருமையான பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்.

விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அந்த மரத்திற்கு இலையுதிர் காலமும் இருக்கும், வசந்த காலமும் இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு இறைவனுடைய அருளால் அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவும். நேரம் காலை 6:06 ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டு நேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி பக்தி நேரம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல் கேட்கலாம்.

காலை வேளையில் பல அருமையான பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பக்தி சம்பந்தமான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கக்கூடிய பாடல் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

நாளை நாம் துவங்கும் பொழுது ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் துவங்கினோமானால் அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேரம் 6:15 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க பே உன்னிகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.

6:19 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. இந்த காலை வேலையை நிறைவு செய்யக்கூடிய விவாதத்தில் பாடல்கள் நம்ம கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல் கே.ஜே. ஜெயசுதாஸ் பாடிய பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து.

நேரம் 6:23 நிமிடம் ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. இந்த காலை பொழுதில் அருமையான பாடல்கள் நமது மனதிற்கு நிறைவான பாடலாக கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது.

ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அந்த வகையில் பக்தி பாடல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இடம் உண்டு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரியான பக்தி பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சி பக்தி நேரம். நேரம் காலை 6:30 ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு கேட்கக்கூடிய பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. உன் கிருஷ்ணன் பாடிய பாடல்.

நேரம் 6:36 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்து இருக்கிறீங்க. பல அருமையான பாடல்கள் வரிசையாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு கேட்கக்கூடிய பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். அடுத்ததாக நமது பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கே ஜே ஏசுதாஸ் பாடியது வர இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டன இன்றுங்கள்.

நேரம் 6:46 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. பல அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் AM ராஜா பாடிய பாடல்.

நேரம் 6:50 ஆகிட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நெருங்கிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல்.

நேரம் 6:54 ஆகிடுச்சு. இன்னைக்கு பக்தி நேரம் நிகழ்ச்சியில பல அருமையான பாடல்கள் கேட்டோம். இந்த பாடல்கள் எல்லாமே இந்த காலை பொழுது ஒரு உறுத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். மீண்டும் உங்களுக்காக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பல பாடல்கள் மற்றும் பல தகவல்களோட நாங்க காத்துட்டு இருக்கோம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 2 தேதி வேர்ல்ட் கோகனட் டே

0: உலக தென்னை நாள் கொண்டாடப்படுகிறது. தென்னையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக 2009 வருடத்திலிருந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. தென்னை கற்பக விருட்சம். தென்னையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பலன் தருபவை. அதே போல தென்னை வேரிலிருந்து குருத்து வரை எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் மிக்கவை. நமது அன்றாட உணவில் இரண்டர கலந்து விட்டது தேங்காய். வெங்காயம் தேங்காய் இல்லாமல் நம் வீட்டு பெண்மணிகளுக்கு சமையலே ஓடாது. விருந்து, விழாக்கள், பண்டிகைகள், சடங்குகள்னு எல்லா இடத்திலும் தேங்காய் நீக்கமர இடம் பிடிச்சிருக்கு. தேங்காயில் உள்ள லாரிக் அமிலம், காப்ரிக் அமிலம் ஆகியவை வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை எதிர்க்கும் சக்தி கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது. தேங்காயில் உள்ள ஓர் அமிலம் நமது உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்க வல்லது. சுப்பிரமணியன் சார், உங்ககிட்ட தோப்பு இருக்குமே? இல்லைன்னா தான் ஆச்சரியம். புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு உட்பட்ட தாது பொருட்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்து என உடல் இயக்கத்துக்கு தேவைப்படும் அனைத்து சத்துக்களும் தேங்காயில் அடங்கியிருக்கு. தென்னையிலிருந்து கிடைக்கும் இளநீரை பற்றி கடுதாசியில் எழுதணுமா? இளநீர் உடல் சூட்டை தணிப்பதோடு ஆரோக்கியத்துக்கும் வித்திடும். சிறுநீரகம், அதில் வரும் கல் போன்ற பிரச்சனைகளுக்கு அருமருந்து இளநீர். ஏன், எல்லா நோயாளிகளுக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முதல் ஆகாரம் இளநீர் தான். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது தேங்காய்பால். தேங்காய்பாலில் கசகசா, பால், தேன் கலந்து குடித்தா வறட்டு இருமல் சரியாயிடும். வயிற்று புண்ணை போக்க வல்லது. உடல் வலிமையை அதிகரிக்க தேங்காய்பால் குடிக்கணும். சித்த மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகளில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுது. தீப்புண்களில் தேங்காய் எண்ணெயை தடவி வந்தால் விரைவில் குணமாகும். தேமல், படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கு தயாரிக்கப்படும் மருந்தில் தேங்காய் எண்ணெய்க்கு முக்கிய இடம் உண்டு. தேங்காய்பால் நச்சு முறிவாக பயன்படுத்தப்படுது. வயதாவதால் ஏற்படும் சரும சுருக்கங்கள், சரும தொய்வு போன்றவற்றை தவிர்க்க காப்பர், வைட்டமின் சி அடங்கியுள்ள தேங்காய்பாலை சருமத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம்னா இளமை பொலிவு கிடைக்கும். சுப்பிரமணியன் சார், நாம் பயன்படுத்துகிற தேங்காய், அதில் உள்ள பருப்பு, தென்னமட்டை, வயதான தென்னை மரம் தவிர மற்ற பயன்பாடுகள் எவ்வளவு பார்த்தீங்களா? மத்தம் தைலம், கற்பூராதி தைலம், நீலி பிரிங்காதி தைலம், வெப்பாலை தைலம், பொடுதலை தைலம் ஆகியவற்றின் தயாரிப்பில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுது. இதில் இருக்கும் வைட்டமின் இ முதுமையை தள்ளி போடும். தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும். நமது மாநிலத்தின் மேற்கு மாவட்டங்கள், தெற்கு கன்னியாகுமரி மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் தென்னை எப்படி ஒரு முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுதோ அதே போல எங்கெங்கு வாய்ப்பு இருக்கோ அங்கங்கே ஒன்று ரெண்டு தென்னம்புள்ளையை வச்சு பராமரிக்கணும்னு உலக தென்னை நாளில் ஓர் உறுதி ஏற்க வலியுறுத்துவது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி நம்ம முகநூல் வழியாக கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால், சென்னை எஃப்எம் பிரெயின் பூ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் காலையில் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் கொடுக்கலாம்.

நேரம் 7:07 ஆகிட்டுருக்கு. சூப்பராக நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டாச்சு, ரசித்தாச்சு. அதுலேயும் 24 திரைப்படத்துலேருந்து தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த முக்கிய உச்சநீதிமன்ற வழக்கின் மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துருக்காங்க. யார் யார் பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. கோழியாலயம் நாராயணமூர்த்தி அவர்கள் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பால ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. பொன்னியம்மன் வீட்லேருந்து வண்ணை கணேசன் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு நாள் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அல்லி அகரம்லேருந்து எஸ் மகாதேவன் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. மணலி பெரியச்செங்கோட்லேருந்து ஜெயக்குமார் மறுபடியும் நமக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை சந்திப்பதிலையும் மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க. நலமாக இருக்கிறேன் மேம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து பதிலும் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். தயாளன் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணா சுவாமி சுப்பிரமணியம் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவித்து ஒரு மிகப்பெரிய விளக்கம் பதிலுக்கானது சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா கேள்வி, அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்களும் அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நேர்களுக்காக மறுபடியும் அந்த கேள்வியை சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னா கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கே சரியான பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் காலையில் 7 ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, 7 அறிவு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ருதிஹாசன் மற்றும் ஷாலினி அவங்கெல்லாம் இணைந்து பாடின பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில் பாடல் வரை இருக்கு. தொடர்ந்து கேட்டனே திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுவுள்ளு.

நேரம் 7:15 ஆகிடுச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. சூப்பராக ஒரு கேள்வி நம்ம நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக கேட்டிருந்தோம். இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலமாக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அருமையாக பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மாலினி தேவி அருணாச்சலம் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் பதில் கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்பேடிலிருந்து கார்த்திக் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது அன்புராணி அவர்கள் குட் மார்னிங், ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர் கே பூபாலன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. ஜெயக்குமார் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க சேலம்லேருந்து. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி நமக்கு ஒரு அப்படியே ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பதிலும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நந்து ஜெயா அவர்கள் திருத்தணியிலிருந்து காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நந்து ஜெயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியிலிருந்து ராமச்சந்திரன் திருத்தணியிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. மாதவன் இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம், இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியும் உங்களுக்காக அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலமாக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய வாய்ஸ்ல விவேகாவின் வரிகளில் தி இமான் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 7:23 ஆகிட்டுருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேற்றுக்கு இந்த விஷயம் அடிச்சுப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம வந்து கவலைப்பட்டு இருப்போம். நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறத விட்டுட்டு இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் செய்ய போகிறோமோ அந்த விஷயத்துக்கு நம்ம முழு முயற்சியை கொடுத்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகநூல் வழியாக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது விஸ்வரூபம் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் அவங்களுடைய வாய்ஸில் தான் பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்கிலாமை சமதோடு.
1: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நீச்சாவே இத்தவணை அக்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா? பிச்சைக்காரர்.

0: ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். என்னால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:35 ஆகிடுச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு அலுவலகமாகட்டும் இல்லை, நம்ம படிக்கிற விஷயமாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு கடின உழைப்பை வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு பிரதிபலன் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சே தான் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல நல்ல கடின உழைப்பாக நம்ம உழைப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை எப்போவுமே

கைவிடக்கூடாது. இது நமக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அந்த என்னென்ன பதில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன, நம்மளுடைய நேயர்கள் சொன்ன பதில்கள் சரியானதா அப்படின்றதையும் அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு பாடல் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, விருமாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்கள் என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டனையும் திருங்கள் இருங்களை 101.4 எங்கள் அமைச்சமதோடு

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ஆகிட்டுருக்கு. வணக்கம் சென்னை, நிகழ்ச்சி தான் கேட்டனே இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு யார் எல்லாம் என்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய விளக்கங்கள் பதில்களுக்கு பதில்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய நேயர்கள்.

அடுத்ததா மணலியிலிருந்து பிரேட்சன் கோடி ஜெய ஜெயகுமார் அவர்கள் பாடல்கள்லாம் செவிக்கு ரொம்பவே இதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆர் ராமா அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில், நந்து ஜெயா பதில் கொடுத்திருக்கிறாங்க, ரங்கராஜன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் அவர்கள் இனிய காலை வணக்கம் சேலம்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூபாலன் பள்ளம்பாளையம்ல இருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் கொடுத்திருக்காங்க நிகழ்ச்சியில. பத்மா சௌந்தரராஜன் இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததான் பார்க்கும்போது சபரி மனோஜ் பதில் கொடுத்திருக்கிறாங்க, கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க, ஹரிராம் பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில், கமலா வர்தன் பதில் கொடுத்துருக்குறாங்க மற்றும் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கர் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க மற்றும் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. எம் சங்கர் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்திருக்கிறாங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க, கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. சின்னக்கனூர் கருப்பன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து கருப்பன் ரங்கசாமி. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்காக நிறைய பூங்குத்துகள்லாம் அப்படியே வந்து பரிசீலிச்சுட்டே இருக்காங்க. சாமுனி அவர்கள் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குமணம் சாவடியிலிருந்து பதிலும் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். திருவெண்ணை நல்லூர்லேருந்து தமிழன் ஜெயராம் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, செல்வ கிருஷ்ணன் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பதில் கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே அடரா, உங்களுடைய பதிவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் குணாலன் அண்ணாமலை அவர்கள். ஸோ உங்களுக்கு மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியில் அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகே சிறப்பு அப்படின்றத சொல்லிக்கிறோம். நரேஷ்குமார் வைஷு இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, பதிலும் கொடுத்துருக்குறாங்க. தர்மபுரியிலேருந்து ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, பூக்கடை மணி அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க, நல்லபெருமாள் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, அசீம் அஃப்ரான் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க சென்னையிலிருந்து, மணலி பெரியச்செங்கோடு ஜெயகுமார் அவர்கள் நிறைய கருத்துக்கள், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்களும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவன் அருண் பதில் கொடுத்துருக்குறாங்க, ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் பதில் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விளக்கமும் பதிலுக்காக கொடுத்துருக்குறாங்க. குடமாண்ட பட்டியிலிருந்து ஜெயசீலன் அவர்கள் இனிய நல் வாழ்த்துக்கள் சொல்லி பதிலும் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். மறுபடியும் உங்களுக்காக என்ன கேள்வி அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறக்கூடியதான் கேள்வி. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் காலையில் 7 மணிக்கு, அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விடுதலை திரைப்படத்தில் தான் ஒரு சூப்பரான பாடல் வரையறுக்கு தொடர்ந்து கேட்டனா இந்திரங்கள்.

ஆனந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சரியான பதில். இந்த வழக்கு எந்த ஆண்டு தொடரப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக கலந்து கொண்டு கேசவானந்தா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் தெரிவித்த அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.

நேரம் 7:51 ஆகிடுச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், எந்த முக்கிய உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ்

நிகழ்ச்சியில் அடுத்ததா வெப்பம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்கெல்லாமே சமதூள்.

நேரம் 7:57 நிமிடம் ஆகிடுச்சு. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. முகநூல் கேள்விகள் மற்றும் பல பல தகவல்கள், பல பல அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிகழ்ச்சி போச்சு அப்படின்னு சொல்லணும். சூப்பராக இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலுக்கி இருக்கக்கூடியது பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து கத்திஜா ரஹ்மான் அவங்களுடைய வாய்ஸில் ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டனை திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 எல்லாமே சமதுவுள்ளு.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம்

நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல அருமையான பாடல்கள் காத்துட்ருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு முக்கியமான தினத்தை வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். ஸோ அது என்ன தினம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த பாடலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன டே அப்படிங்கிறதை பற்றியும், அந்த டேயினுடைய முக்கியத்துவம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 2 என்ன தினம் அப்படிங்கிற நீங்களும் ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அப்படியே நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஜெயிலர் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், விஷால் மிஸ்ரா அவங்களுடைய வாய்ஸ்ல தான் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டேன் திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4.

0: நேரம் 8:08 ஆகிடுச்சு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். என்ன தினம் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தென்னை தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு கோகனட் டே வந்து நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 2 உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. தேங்காயினுடைய முக்கியத்துவம், அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் பொருளாதார பங்களிப்பு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த தினத்தினோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே எல்லாம் வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்து இந்த தினத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வர இருக்கு, ஒரு குட்டி பிரேக்கும் வர இருக்கு. பிரேக் அப்புறமா ஒரு சூப்பரான பாடல் ஜோ திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

8:14 நிமிடமாகிட்டிருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, அதுலேயும் உலக தென்னை தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய ஒரு ஒரு தென்னை மரத்தை வந்து ஒரு வார்த்தையில் வந்து நம்ம சொல்லணும், ஒரு சொல்லலை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லலாம். தென்னை மரத்தினுடைய எல்லா பாகங்களும், இளநீர், தேங்காய், அதனுடைய கீற்று, நார், அந்த மரம் எல்லாமே வந்து மனிதர்களுக்கு வந்து பயன்படுறதுனால இந்த மரத்தை வந்து ஒரு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வாதார மரம் அப்படின்னு சொல்லிட்டும் தென்னை மரம் அழைக்கப்படுகின்றது. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய இளநீர் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்தை வந்து பெறுது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் மற்றும் அந்த இளநீரில் இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் இருக்குது. இப்போது வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து கொஞ்சம் இளநீர் நம்ம பருகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு எனர்ஜி வரும் இல்லையா. அந்த மாதிரி டக்குனு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. அதாவது பழைய காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் வந்து ஒரு ஒரு பானமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இளநீர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். இன்னைக்கு இந்த நேரத்தில் அப்படியே சரசரசரன்ட்டு ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக போங்க. கண்டிப்பாக இருசக்கர வாகனங்களில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தலை கவசம்

அணிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான்கு சக்கர வாகனம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. டிராஃபிக் ரூல்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாமே இருக்கக்கூடியது நம்மளுடைய பாதுகாப்பிற்காக தான் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல், பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நயந்திரங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 எல்லாமே சமதோளு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 8:22 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உலக தென்னை தினம், அதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேங்காய் விவசாயம் மற்றும் இதனுடைய கயிறு மூலமாக லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து காக்கப்படுகின்றது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, வீட்டை சுற்றி ஒரு நாலு தென்னை மரம் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வீடினுடைய அன்றாட தேவைக்கான தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக 2026 ஆண்டினுடைய உலக தென்னை தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்கியிருக்கு. பாடலை தொடர்ந்து உலக தென்னை தினம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர்ந்து கேட்டனையும் திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 எங்கெல்லாமே சமதோடு.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நேரம் 8:28 ஆகிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உலக தென்னை தினம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சவாலான காலங்களில் தேங்காய் உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாத்தல், இதுதான் வந்து இந்த வருடத்திற்கான கருப்பொருள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், சவாலான காலங்களில் தேங்காய் உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வருடத்தினுடைய தீம். அதாவது கருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வருடமும் இந்த நாள், அதாவது செப்டம்பர் 2 வரும்போது நம்ம வந்து அந்த தினத்தை வந்து அனுசரிப்போம் இல்லையா. அதே நேரத்தில் ஒரு கருப்பொருளும் ஒவ்வொரு வருடத்துக்கு உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான கருப்பொருள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக இதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த உலக தென்னை தினம் பற்றியும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எவ்வளவு சதவீதம் வந்து இது அதிகரிச்சிருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய தேங்காய் வளர்ச்சி வாரியம் வந்து இந்த ஆண்டில் தேசிய அளவிலான கொண்டாட்டங்களையும் ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% அதிகரிச்சிருக்கிறதா ஒரு புள்ளிவிவரத்தில் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம உலக திணை தினம் பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை வர இருக்கு. இடைவேளையை தொடர்ந்து அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டதைங்கிறீங்கள்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

நேரம் 8:35 ஆகிட்டிருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தாமதமாக நடக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது எல்லா விஷயமுமே நமக்கு தாமதமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே சோர்ந்து விடக்கூடாது. நிறைய நல்ல விஷயங்கள் சில காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாமதமாகலாம், ஆனால் நமக்கு எப்போ வரணுமோ அந்த நேரத்தில் வந்து அப்படி சட்டுன்னு வந்து நிற்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சூப்பரான பாடல்கள் அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, கூலி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்குது. தொடர்ந்து கேட்டு நான் இந்த

நேரம் 8:41 ஆகிட்டிருக்கு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து பல நேரங்களில் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எந்த ஒரு பெரிய இலக்கை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னாலும், சின்ன சின்னதாக நம்மளுடைய முயற்சியை நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், அந்த சின்ன சின்ன முயற்சிகளே ஒரு பெரிய விருட்சமாகி அந்த நம்ம நினைக்கக்கூடிய வெற்றியை வந்து நமக்கு தரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல்

சூப்பராக ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒலிக்க இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 அலைங்கலாமே சமதோளு.

நேரம் 8:46 ஆகிட்டுருக்கு. சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் அப்படி ஒரு பிளாஸ்ட் மாதிரி கேட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு வந்து நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கடினமான விஷயமா இருந்தாலும் அப்படியே நம்ம வந்து சூப்பராக நம்ம செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஒரு சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில் ஒரு அழகான பாடல் வர இருக்குது. தொடர்ந்து கேட்டனே இருங்கள்.

நேரம் 8:56 நிமிடம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பல அருமையான பாடல்கள் நம்ம கேட்டோம், ரசித்தோம். அது மட்டும் இல்லாமல் உலக திண்ணை தினம் பற்றிய நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாடல் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சீதாராமன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்குது. தொடர்ந்து கேட்ட நெய்ந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 அமைய சமதுள்ளு.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி அக்கட்சி சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான உடனீக்க உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 எட்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

9:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். வெரி குட் மார்னிங். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னுமே அழகாக்கும். அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 9 மணி வரைக்கும் 9 அலாரம் வச்சு எந்திரிச்சு பார்த்தா 9:50 ஆயிடும். 10 மணி ஆஃபீஸுக்கு 10 நிமிஷத்தில் கிளம்பிட்டு இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாருக்குமே குட் மார்னிங். டைம் ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்குல்ல, நம்மளும் ராக்கெட் வேகத்தில் போகணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக கிளம்புங்க, எங்கே போனாலும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்க போகிறோம். வந்த வரிசையில் முதல் பாட்டெலாம் உங்களுக்காக சிவகாசி திரைப்படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக போங்க. யாரோடைய செயலை அப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவோடைய செயலை, திப்பு மற்றும் ஷோபா சேகர் அவர்களோட குரலாக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ஒன்பது மணி பத்து நிமிடம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். ரேப் சாங்லாம் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக பைசன் காலமடம் திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில் மாரி செல்வராஜோட வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவே பாடியிருக்காரு. ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஒன்பது மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ராப் நிகழ்ச்சியில் சும்மா பீட்டெல்லாம் சும்மா தாறு மாறாக இருக்குது. அப்படியே டான்ஸ் ஆடிட்டே கிளம்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவசரப்பட்டு வேகமாக கிளம்பி மாசம் ஃபுல்லாக முளைச்சி எதுக்காக நான் முளைச்சிட்டு இருக்கேன் சொல்லுங்கள். நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ உடம்பை பாதுகாத்துக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ ரொம்ப நல்லது. அவசரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலை உணவை நம்ம வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வேலை பார்க்குறதுக்கு அந்த உணவு தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஜனநாயகன் திரைப்படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அறிவோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஜய் அறிவு மூணு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

101.4 இனி எல்லாமே தூள. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில தனுஷோட வரிகள்ல தனுஷ் மற்றும் அந்தோனிதாசனோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதூள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: ஒன்பது மணி 31 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக இமிக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழோட இசையில கபிலன் வைரமுத்தோட வரிகளில் ஒரு டீமே சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்துங்கள். இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதூள்.

9:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். எப்படியும் லேட்டாக இருந்துச்சு, சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருப்பீங்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி அவசரமாக கிளம்பும்போது ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவீங்க இல்லை? அதுக்காகவே உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்துருக்கேன், எதையுமே மறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறந்து போச்சே அப்படின்னு ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டனோட வரிகளில், மதனோட வரிகளில், ஷான் ரோல்டனோட இசையில் ஆதித்யாவோட குரல் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, அவங்கள சொல்லி நானே மறந்துடுறேன், யார் லிரிக்ஸ்ட்டு யார் இசையமைப்பாளர்னே சொல்ல முடியல. இப்போ கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஒன்பது மணி 41 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வரப்போட பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டு ஃபுல்லாகவே பைக் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதனால் பைக்கில் போகிறவங்கலாம் வந்து இந்த பாட்டு கேட்டுட்டு வைப் ஆக வேணாம். முக்கியமான விஷயம் எப்போவுமே சொல்கிறது தான் தலைக்கவசம், உயிர்கவசம். வண்டியில் போகிறவங்க தலைக்கவசம் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்களும் இந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே சீட் பெல்ட் போட்டுட்டு ஜாலியாக போங்க. ஓகாதல் கண்மணி திரைப்படத்திலேருந்து அவன் பாட்டு வந்துட்டுருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் ஏஆர் ரஹ்மான் மற்றும் ஜுனைதா காந்தியோட குரல் தான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 45 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக ஆண் பாவம் பொல்லாது திரைப்படத்திலிருந்து சித்துகுமாரோட இசையில், விக்னேஷ் ராமகிருஷ்ணனோட வரிகளில், லக்ஷ்மிகாந்த் அவர்களோட குரலில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒன்பது மணி 51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப்ல அடுத்ததான் உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷோட இசையில ஷான் ரோல்டன் மற்றும் தியோட குரல்ல ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ளு.

ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் கேட்ட பாட்டெலாம் கேட்டு அப்படியே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைய பாடலாம் உங்களுக்காக. டிசி திரைப்படத்திலேருந்து அனிருத்தா வச்சிருந்த செயல் ஒரு அழகான பாட்டு வந்துட்டுருக்கு. மீண்டும் 10 மணிக்கு அபிலாஷா கூட ஒரு கேம் ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை வந்து மீட் இருப்பது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பத்து மணி 3 நிமிடம் ஆகிடுச்சு. உங்கள் அறையும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்கிறது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
1: ஆர்ஜி ஆனந்தம் கூட இருக்கேன். ரெண்டு பேர் தான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேம் விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னு சொல்லி அபிலாஷா சொல்லுவாங்க.
0: என்ன கேம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு சொல்
1: ஓகே
0: பல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா.
1: தமிழ்ல அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு.
0: ஆமா, நிறைய இருக்கு. நம்ம அப்படியே வந்து புதுப்பிச்சு நம்மளோட கேம் ஷோ மூலமா ஒன்னொன்னா அப்படியே வந்து வரிசையா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடுகதை அப்படிங்கிற தொகுப்புல போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சொல் பல பொருள் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்மளோட கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா 2986000038 மற்றும் 2952055544 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். முதல் நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: எம் கள்ளிப்பட்டி, விவிஎஸ் கண்ணன்.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா அருமையா இருக்கேன்.
1: அருமையா இருக்கீங்களா?
0: ஓகே, முதல் சொல் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாமா?
2: பூமி
1: பூமி
0: நிறைய குழந்தைங்களுக்கு பேர் கூட வைப்பாங்க. பூமியோட பேரை கொஞ்சம் மாத்தி அப்படி ஒரு பேரை வந்து நிறைய பேரோட பேர் அதுல வந்து உலாவிட்டு இருக்கும்.
2: வணக்கம்.
0: ஜெயசீலன் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்பவே மகிழ்ச்சியா நலமா இருக்கிறோம். உங்களுக்கான சொல் என்னன்னா பூமி. பூமின்னு சொல்லக்கூடிய பொருள் வரணும். நீங்க வேற சொற்கள் சொல்லிக்கலாம் பூமி சம்பந்தமான. புவி.
1: ஆறு சொற்கள் இருக்குனாங்க. நீங்க இப்ப ஒரு சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அஞ்சு தான் இருக்கு.
0: ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்க.
1: ஆமா,
0: சூப்பரா வந்து நீங்க யோசிச்சுட்டே இருங்க. பூமிக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6-7 சொற்கள் இருக்கு. அதை வந்து அப்படியே நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறோம். அந்த பிரேக்கை வந்து நீங்க குதூகலமாக கொண்டாடுறதுக்காக உங்களுக்கு வந்து அந்நியன் திரைப்படத்துல வந்து ஒரு சூப்பரான பாடலும் கொடுக்குறோம். தொடர்ந்து கேட்டனை இது உங்கள் 101.4
1: எல்லாமே சமதுளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: நேரம் 10:12 ஆகிடுச்சு. கேட்ஸ் அட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. நம்ம ஒரு சொல் வந்து அப்படியே சொல்லிட்டு போயிருந்தோம், பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல். அதில் வந்து நிறைய சொற்கள் இருக்குது, அதாவது நம்மளுடைய பூமியை வந்து குறிக்கக்கூடிய விதமாக. அதில் வந்து யார் அதிகமாக
1: வந்து சொல்லிட்டாங்க,
0: ரெண்டு சொற்கள் சொல்லிட்டாங்க,
1: அண்டம் சொல்லிட்டாங்க, புவின்னு சொல்லிட்டாங்க. அபிலாஷா வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாங்க, இதுதான்ப்பா அந்த வார்த்தை அப்படின்னு அதை வந்து யாருமே சொல்ல மாட்டுறாங்க.
0: நிறைய குழந்தைங்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கும் அந்த பேர் வந்து காமனாக வைப்பாங்க. ஆம்பளை குழந்தைங்களுக்கும்
1: பெரும்பாக்கம் வணக்கம் சொல்லிட்டு தான் உங்க பேர் சொல்லுவீங்கல்ல.
0: சரி, ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: பூமிங்கறத வந்து
1: வையகம்
0: வையகம்
1: தரணி
0: தரணி
1: நாளம்
2: என்னது புரியல
1: நாளம்
0: நாளம்
2: நாளம்
1: புவி
2: புவி புவி சொல்லிட்டாங்களே
0: சொல்லிட்டாங்க
2: வையகம் சொல்லிட்டீங்க தரணி சொல்லிட்டீங்க என்ன சொல்றீங்க
0: நிலமகள் கூட நம்ம சொல்லிக்கலாம்
2: சொல்லலாம்
0: சொல்லிக்கலாம்
1: நிலமகள்
2: அவ்வளவுதானா சூப்பர்மா
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி
0: அடவே நம்ம அப்படியே பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா ஆண் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் வந்து தரணி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க
2: இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் வந்து அபிலாஷா காத்துட்டு இருந்தாங்க
0: ஆனா எப்படியோ அவங்க சொல்லிட்டாங்க அது இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து என்ன சொல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் அடுத்து என்ன சொல்
2: யானை அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லலாம் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நேர்கள் சொல்கிறாங்களான்னு
0: பார்ப்போமா முக்கியமான குறிப்பு நம்மளுடைய திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்களுக்கு யானை சார்ந்த சொற்கள் நிறைய வச்சிருக்காங்க நேர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹலோ வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: இருவருக்கும் காலை வணக்கம் வேளச்சேரியிலிருந்து பத்மா பேசுறேன்
2: பத்மாமா நல்லா இருக்கீங்களா
0: என்னென்ன சொல் யானைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆலோசனை அப்படியே இருக்கு கரெக்டா
2: யானைக்கு என்னென்ன சொல்லாம் சொல்லுவோம் நம்ம
0: யானை
2: குஞ்சரம் ஓகே சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கதெல்லாம் சொல்லுங்க
1: யானை கழிவு மத்தகம்
0: யானைக்கு மட்டும்தான் இப்ப சமீபத்துல ஒரு திரைப்பட பாடல் அது கூட வந்து வந்துச்சு
2: நன்றி
0: இந்த மாதிரி அதனியா விளையாட்டுகள்லாம் நம்ம பேசும்போதுதான் ஓ இந்த சொல் கூட இருக்கு நம்மளுடைய தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு
2: நம்ம வந்து ஒரு பொதுவா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஒரு சொல்லுக்கு இவ்வளவு வார்த்தைகள் இருக்கா இந்த இதுக்கு நம்ம இவ்வளவு பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய இருக்கு
0: நிறைய இருக்கு அடுத்த நேர் என்னென்ன யானைக்கு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் லைன்ல இருக்கீங்க
2: ஓகே நிகழ்ச்சி கேட்டுட்டீங்களா சார் யானைக்கு நம்ம வேற என்னென்ன பேர்லாம் சொல்றோம் அதான் கேட்டிருக்கோம் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு சொல்லிருக்காங்க இன்னும் கொஞ்சம் சொல்லலாமே
3: களி
2: களின்னு சொல்ல மாட்டேமே என்ன சொல்லுங்க முழுசா சொல்லுங்க அந்த வார்த்தையை இல்ல இல்ல களிருன்னு சொல்லுவாங்க களிரு களிருன்னு சொல்லுவாங்கல்ல
0: என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்றத கவனிங்க வரமாட்டேங்குதே ஓகே அடுத்த நேர் சரியா சொல்றாங்களா அப்படின்ட்டு பாக்கலாம் வாய்
2: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: ஓகே அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம்
2: வணக்கம்
0: என்ன
2: சொல்லுவாங்க
0: கறி
2: கறி ஓகே ஓகே ஓகே கறி களிறு சொல்லிட்டோம் களிறு சொல்லிட்டோம்
3: கலபம்
2: கலபம் ஓகே
0: கலபம் சரி ஓகே ஓகே
2: மாதங்கம் சொல்லிட்டே இருக்கீங்களே ரெடியா நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும்
0: எப்படி உங்களுக்கு இவ்வளவுலாம் தெரியுது
2: வேளம் பிடி களிறு நன்றி நன்றி வாழ்த்துக்கள்
0: நீங்க இப்போ இந்த கறி அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய நிறம் இருக்கு இல்லையா அதை மையப்படி

0: இதுதான்
1: படுத்தி
0: இந்த கரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சொல்லும்போது முக்கியமா ஒரு சொல் சொல்லியிருந்தாங்க, கலபம்.
1: கலபம் சொல்லுவாங்க,
0: கலபம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா கலபம்ங்கிறதுக்கே நிறைய பொருள்
1: நிறைய பொருள்
0: இருக்கு.
1: இருக்கு. ஆமா ஆமா,
0: ஆமா அதுதான். சரி, கலபம் அப்படிங்கறது யானைக்கு இருக்கா அப்படின்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. சரி
1: நிறைய
0: ஓகே,
1: இன்ஃபர்மேஷன்
0: என்னென்ன நிறைய
1: வந்து.
0: சொற்கள் எடுத்துட்டு வந்தோம்,
1: ஆமா
0: இருந்தாலும் இது இன்னும் புதுமையா நிறைய சொற்கள் நம்ம நிகழ்ச்சியில வருது.
1: ஆமா,
0: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: பேசலாம்.
0: அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சிவாஜி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க இருக்கின்றது, தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.
2: Give me one touch, tie, yeah. Give me two touch, tie, yeah.

0: possibilities become progress.
1: நேரம் 10:23 ஆகிட்டுருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றின ஒரு கேம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சொல், ஆனால் அந்த சொல் சம்மந்தப்பட்டே பல கிளை சொற்கள்லாம் இருக்குது. அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்க சொற்கள் நிறையவே இருக்குது. அதை வந்து பெரும்பாலும் இன்றைக்கி காலத்தில் கொஞ்சம் அருகிட்டே இருக்குது. நம்ம வந்து உபயோகத்தில் பயன்பாட்டில்
2: பொதுவான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லை, நம்ம ஒரு ரெடி பண்ணி வந்தால் நேர்கள் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இல்லை,
1: ஆமா கண்டிப்பா. சோ அந்த மாதிரியான அடுத்த சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அடுத்த சொல்.
2: ஓகே,
1: யார் அந்த நேயர் நிறைய சொற்கள் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: தமிழேந்தி.
2: தமிழேந்தி, உங்களுக்கான சொற்கள் சொல்லிட்டாங்க, கேட்டீங்களா?
3: சொல்லுங்க.
2: நிறைய பொருள் இருக்கும். குழந்தையே சொல்லிருங்க நினைச்சேன்.
1: நல்லது, ஒரு முயற்சி.
3: நான் சொல்றேன்
1: இப்போ நெருப்பு அப்படின்னு சொன்னா தீ, அக்னி, அழல், தழல், கனல், இதெல்லாமே வந்து நெருப்பை குறிக்கக்கூடியது தானே. அதே மாதிரி குழந்தைய குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் நீங்க சொல்லணும். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். 298-60-00-38 மற்றும் 295-205-54 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்களாக இருக்கீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: யாரே, இங்க இருந்து?
4: வணக்கம், மேடம் வக்கத்துல இருந்து மணிமாலா சார் பேசுறேன்.
2: ஓகேமா, ஓகேமா. குழந்தைங்கிற வார்த்தைக்கு வேற என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு அதான் கேட்டுட்டு இருக்கோம்.
4: சிசு.
2: சிசு.
1: முன்னாடியே
2: சொன்னதுனால எழுதி வச்சுட்டு
1: நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரப்பா அது? உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் பண்றதுக்கு உதவி செஞ்சது யாரு? சொற்கள் வந்து நேயர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சில சொற்கள் இருக்கு, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சூரியன். சூரியன் அப்படின்னு சொன்னாலே அப்படியே மழை மாதிரி அப்படியே வந்து நிறைய சொற்கள் வரணும்.
2: எல்லாரும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம்.
1: எதிர்பார்த்து நாங்க வந்து கால் கனெக்ட் பண்றோம். யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பழியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: ரொம்ப நலமா இருக்கும்,
5: மகிழ்ச்சி.
1: சூரியன் அப்படின்ற
5: சொல் இல்லைன்னா வேற மாறிடுச்சு.
1: சூரியன். சூரியன்.
5: சூரியனா? கதிரவன் சொல்லலாம். ஞாயிறு.
2: ஓகே, ரெண்டு.
5: அப்புறமா வெய்யோன் அப்படின்னாலும் சூரியன்.
1: வெய்யோன். சூரியன்.
5: ஆமா, வெய்யோன். ஆதவன்.
2: ஆதவன்.
5: நல்லவன்.
2: நிறைய வார்த்தைகள்
1: சொல்லிருக்கீங்க.
2: ரொம்ப நன்றி.
5: நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்வி மேம். இதற்கு நிலவுக்கு இதெல்லாம்

0: இந்த மாதிரி நீங்க கண்டினியூமா சொல்வீங்கன்னா எதிர்பார்த்தா அதே மாதிரி சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி நன்றி.
1: அடுத்ததா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சொல்லு இருக்கு.
0: என்ன சொல்?
1: எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்த சொல் என்ன அப்படின்னு சொன்னா தூக்கம் அப்படின்றதுதான். தூக்கத்துக்கு இருக்கக்கூடிய வேற சொற்கள் வந்து நீங்க கண்டிப்பா வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்லும் போதே. ஓகே, அடுத்த நேற்று பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: டி நகர்ல இருந்து ரம்மா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
2: தூக்கமா?
1: தூக்கம்.
2: உறக்கம்?
1: உறக்கம்.
2: துயில்?
1: துயில். வாய்ப்பு கொடுத்துறோம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், திருப்பத்தூர் விழுப்புரம். சிவகுமார்.
0: சிவகுமார் சார், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உறக்கம் சொல்லிட்டாங்க, துயில் சொல்லிட்டாங்க, நித்திரை சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். துயில் சொல்லிட்டாங்க.
1: துயில் சொல்லிட்டாங்க.
0: புரியல புரியல.
3: கண்ணயர்தல்.
1: கண்ணயர்தல். விளக்கமாவே சொல்றீங்க.
3: நித்திரை.
1: நித்திரை.
0: அசந்து தூங்குதல் சொல்லுங்க.
1: இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க சொல்ற
3: சோம்பல் உறக்கம்,
1: சோம்பல் உறக்கம்
0: இதெல்லாம் வந்து
1: படுத்து தூங்குதல்.
0: நான் கூட நீங்க ரெண்டு வார்த்தை சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அவங்க சொன்னதை வரிசையா சொல்லிட்டு அசந்து தூங்குதல், தூங்குதல் உறங்குதல் எல்லாம் வந்து.
1: பட் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு எல்லாமே சொல்லிட்டாங்க நீங்க சொல்றது. சரிங்களா, நன்றி நன்றி. இருந்தாலும் நல்லது ஒரு முயற்சி.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: அடுத்தும் நிறைய நிறைய சொற்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடலும் இருக்குது உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில். பொல்லாதவன் திரைப்படத்தில் தான் பாடல் வர இருக்குது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 10:35 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு வாய்ந்திருக்கிறீங்க நேயர்கள். அப்படியே வந்து நான் அவங்க சொல்லக்கூடிய சொற்கள் பொருந்துற மாதிரி நிறைய சொற்கள் சொல்லிட்டே இருக்காங்க. 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு தான் அழைத்துட்டு இருக்காங்க. வெளியூர் நேயர்களாக இருக்கீங்கன்னா 0444 அப்படின்ற எண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மாலினி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. அதுலாசா
0: ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா நீ
1: ரொம்ப நாள் ஆச்சு.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னா புத்தகம்.
1: யானைக்குலாம் நல்லா தெரிஞ்சு லைனே கிடைக்கல,
0: அதனாலதான் உங்களுக்கு லைன் கொடுக்கல.
2: முதல் வார்த்தை வந்துருச்சு. அடுத்து வேற சுவடி சுவடி சொல்லலாம். பாத்தீங்களா, இப்ப தெரியாம நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய
1: நிறைய சொல் விளையாட்டு விளையாடுவோம், அதுல சில அர்த்தங்கள்லாம் கூட நான் நோட் பண்ணி வைப்பேன். புத்தகத்துக்கு இது வரைக்கும் காகிதம் சொல்லலாமா?
2: காகிதம்,
0: காகிதம் புத்தகத்தினுடைய ஒரு துணுக்கு தான். சரியா? ஆமா, நாங்க வந்து அதை எடுக்கிறதா இல்ல.
1: பனுவல்
0: பனுவல் எடுத்துக்கலாம்.
2: பிற்காலத்துல உங்களுக்கு பயன்படும் இந்த வார்த்தைக்கெல்லாம். அப்பப்ப நம்மளும் கொஞ்சம் பயன்படுத்துவோம். என்ன எப்பவுமே புத்தகம் புத்தகம் சொல்லாம பனுவல் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நாளைக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. ஓகேமா, நன்றி
0: நன்றி நன்றி. தம்பி அந்த பணுவலை கொஞ்சம் கொடுங்கப்பா.
2: பாத்தீங்களா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஓகே, அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் தான், ஆனா ரொம்ப அருகிட்டு வருது. அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம இந்த நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த சொற்களை எல்லாம் கடத்த வேண்டியது நம்முடைய கடமை.
2: சொன்ன மாதிரி இன்னைக்குதான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வார்த்தைகள்லாம். புத்தகத்துக்கு பணுவல்னு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுப்பாங்க. தெரியாது,
0: நூல்னு சொல்லுவாங்க, ஏடன்லாம்
2: சொல்லுவாங்க, சுவடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே இல்லை. இல்ல,
0: ஆமா, இன்னைக்கு ரொம்பவே அருகிட்டு வந்திருக்கு இந்த பயன்பாடு அப்படிங்கறதா. அடுத்ததா, அடுத்து என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துரலாமா?

0: பார்த்துடலாமே.
1: நம்ம வந்து சூரியனை சொல்லிட்டோம், சந்திரனை எப்படி விட்டு விடுறது? அடுத்ததா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுதான் அடுத்த நேயர் சொல்றாங்க, எவ்வளவு சொல் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க. வணக்கம் சார், குடுவாஞ்சேரியிலிருந்து கால் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: வார்த்தை இருக்கா?
2: நன்றி.
1: இது என்ன புது உத்தியா இருக்கு? சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு அடுத்த நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். இதோட ரெண்டு பேர் இதே மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்காக நிறைய சொற்களோட நாங்க மறுபடியும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நிகழ்ச்சியில பில்லா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை நம்ம நிகழ்ச்சியில வர இருக்கு, தொடர்ந்து கேட்டிணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரைன் 91.4
0: எல்லாமே சமதூள்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Thank you.

10:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட்ஸ் கெட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் அபிலாஷாவும் வந்து வார்த்தைகள் வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதற்கு இனமான வேறு வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம், அது என்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கான வேறு பேர்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க.

0: அடுத்ததா என்ன சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சொல்.
1: காடு அப்படிங்கிறதுக்கான வேற என்னென்னலாம் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம், பயன்படுத்துறது இல்லை, அப்படி வேற என்னென்ன சொற்கள்லாம் இருக்கு அப்படின்னு தான் நீங்க சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் வணக்கம் வணக்கம்
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். மேடமுக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்காக என்ன சொல்
1: அப்படின்னு சொல்ல
0: சொல்லக்கூடியது அந்த யானையினுடைய ஒரு வகை பேர்
2: முடிஞ்சிருச்சு
1: இல்ல?
0: வணக்கம்
1: வணக்கம்

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா அம்மா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: கேட்டு இருக்கேன்.
0: ஓகே, என்ன வார்த்தை சொன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: காடு, அதனுடைய வேறு சொல்.
0: கரெக்ட். நீ அப்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்கதான்.
1: ஆமா, தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து கேட்டு இருக்கேன்.
0: அப்படியா? எல்லா வார்த்தையும் சொல்லிருப்பீங்க. அப்ப எல்லா வார்த்தையும் குறிப்பெடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப காடுக்கு நீங்க சொல்றீங்க, வரிசையா சொல்றீங்க.
1: அடவி.
0: அடவி.
1: கானகம்.
0: கானகம்.
1: அரணி.
0: ஓகே.
1: ஆரணியம்.
0: ஆரணியம்.
1: வனம்.

0: சொல்லலாம், முளரின்னு சொல்லலாம், நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி நிறைய.
1: முளரின்னா அந்த முள்கள் அடர்ந்த காடு, அதை வந்து முளரி அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும் இல்லையா. சரி, ஓகே, நிறைய வரிசையா வந்து நிறைய நிறைய வார்த்தைகள் உங்களுக்காக அடுத்ததா காத்துட்டு இருக்கு. அடுத்து என்ன வார்த்தை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சிரிப்பு,
0: சிரிப்பு,
1: புன்.
0: இந்த வார்த்தை சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சுட்டே சொல்லணும். வணக்கம்.
2: வணக்கம், நான் பரமக்குண்டில இருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான வார்த்தையை கேட்டீங்களா?
2: சொல்லுங்க. ஏன்னா அது தமிழ் இலக்கிய நூல் நிறைய படிக்கிறேன், இருந்தாலும் ஒன்னு தெரியாது இல்லையா?
0: அப்படியா? நீங்க அந்த வார்த்தையை சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்க, சிரிப்பு அப்படிங்கிறதுக்கான வேற வார்த்தைகள் தான் கேக்குறோம்.
2: நகை,
0: நகை,
1: நகை.
2: அப்புறம் வந்து சிரிப்புக்கு
0: நகைப்பு, ஒரு சிரிச்சிருங்க ஞாபகம் வந்துடும்.
2: சிரிப்பு, நகை, இது
1: எனக்கு வாயில ஒரு படி புன்னகை என் மன்னன் மயங்கு அப்படின்னு
0: பாடலாம் போட்டு வேற வேற என்ன சொல்லலாம்?
2: இனிப்பு,
0: இனிப்பா,
1: இன்னொரு ஒரு அழகான ஒரு இந்த மௌவல் மாதிரி முறுவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
0: முன்னாடி ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து முழு வார்த்தைக்கு பின்னாடி இருக்க வார்த்தை சொன்னாதான் நீங்க வந்து சொல்றீங்க முழு வார்த்தையா.
2: நிறைய
0: சொல்லிட்டீங்க, நீங்க நிறைய சொல்லிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நீங்க பேசும்போது அப்படி அழகா ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க சொல்றதுனால நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான சொல்ல என்ன சொல் வைக்கலாம், அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லை வைக்கலாம்.
0: நிகழ்ச்சிக்கு அழகா அழகுங்கிற வார்த்தையா வச்சிருக்கோம், யாரு அழகா வந்து அதுக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல.
1: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம்,
3: வணக்கம் சார், வணக்கம் மேடம்,
1: வணக்கம்.
3: காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன், எப்படி இருக்கீங்க மேடம்?
1: ரொம்பவே நலமா இருக்கிறோம், ரெண்டு பேருமே மகிழ்ச்சியா இருக்கோம்.
3: சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கான சொல் என்னன்னா அழகு அப்படின்றதா உங்களுக்கான சொல்?
3: அழகா?
0: ஆமா,
3: அழகு வந்து தோரணை,
0: தோரணை
3: வந்து சோடிப்பு,
1: சோடிப்பு
3: முகத்தோரணையான வரலையா. அப்புறம் வந்து அழகு,
0: அழகுதான் சார் வார்த்தையே.
3: ஓ, அழகுதான் வார்த்தையே. அற்புதம் சொல்லலாமா?
0: என்ன சொல்லலாம்?
1: அற்புதம்.
0: நீங்க வந்து அற்புதம், மகிழ்ச்சி இப்படியே சொல்லி வேற வேற சொல் போயிருப்பீங்க. அழகுக்கு இனமான சொற்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம்.
3: அழகுக்குன்னா முகம் பூசுற இதுதான் வரும், சரியா வரல மாதிரி.
0: ஓகே, ஓகே சார், நன்றி,
1: நன்றி, நன்றி, நல்லது, ஒரு முயற்சி, நன்றி. ஓகே, நிறைவா அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம். வாழ்க வளமுடன், மடிப்பாக்கம் கோபாலன், சேமா இருக்கீங்களா?
1: ரொம்பவே மகிழ்ச்சியா நலமா இருக்கிறோம். சொல்லுங்க சார், அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் தான் கொடுத்துருக்கோம், அழகுன்ற சொல்லுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய வேறு சொற்கள் சொல்லுங்க.
0: மிளிர்தல்,
1: மிளிர்தல்,
0: வனப்பு,
4: வதனம், வதனம்,
0: வதனம் இருக்கா?
4: வதனம்.
1: சரி, ஓகே,
0: வேற வேற ஏதாவது சொல்லுங்க, வேற மாதிரி. எழில், எழில், எழில், நல்ல வார்த்தை. ஆ, நல்ல வார்த்தை. ஓகே,
1: அழகு வடிவு அப்படிங்கறதும் அழகு, அதற்குள்ள வரக்கூடியதான். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நிறைய சொற்களுக்கு,
0: ஆமா, நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் எடுத்து வந்தோம், இருந்தாலும் நிறைய வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்து போயிருக்காங்க.
1: கண்டிப்பா, கண்டிப்பா, இதே மாதிரியான சொற்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுகள்ல தான் நம்ம வந்து மறுபடியும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய பயன்பாட்டுல ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம், நம்மளால முயன்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும்.
0: ஆமா, நிகழ்ச்சிக்கு இடையில கூட பண்ணுவல் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அபிலேஷா கேட்டாங்க, அந்த மாதிரி நீங்களும் வந்து அப்பப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க.
1: முதல்ல வந்து நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா அதை வந்து நம்ம மறுபடியும் மேன்மை

0: மேலும் நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கே ஒரு
1: பழக்கமாவே
0: மாறிடும். நமக்கு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்லயாகட்டும் பேச்சு வழக்கில எல்லாம் நிறைய சொற்கள் இருக்கு. அதை வந்து சரியான விதத்துல நம்ம அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு போகணும். ஏன்னா வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு மொழி, அதுலயும் இன்னைக்கு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்றதுல நம்ம வந்து ரொம்பவே பெருமைப்படணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய விளையாட்டு, தமிழர்களுடைய நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு விளையாட்டுகளா நம்ம நிகழ்ச்சியில நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கறத சொல்லி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா, மற்றும்
1: நான் வந்து 11 o'clock வந்து
0: நிகழ்ச்சியில நிறைவா என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்தசாமி திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் FM 101.4 இங்கெல்லாமே சமர்த்தோடு.

0: நேரம் காலை 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,100 தாண்டியுள்ள நிலையில் 4,000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்றிரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.94 அடியாக உயர்ந்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சீன தைப்பே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம வாழ்க்கையில் பல தருணங்களில் வந்து நம்ம வந்து அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத விட நம்ம மேலே வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்பிக்கை வைப்போம். என்னடா இது உன்னால் முடியுமா, இது நீ செஞ்சிருவியா அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வருவானா அப்படின்னு நம்மளே நம்ம கேட்டுக்குவோம். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு வந்து டேய் நீ இறங்கி ஆடுறா, இது உன்னோட காலம், நீ வந்து உனக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய திறமைகள்லாம் ஃபைன் பண்ணக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுடைய இன்போ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை உங்களை விட அதிகமாக நம்பி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அந்த மனிதர் யார், அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுடைய இன்போவில் பேச போகிறோம். அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், ஏன் வந்து உங்கள் மனைவியாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அவங்க வந்து உங்களோட திறமையை பார்த்து இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகும், நீ முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களை ஊக்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய இன்போ நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298600038 அல்லது 295202554. நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வாகா திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில் மோகன்ராஜோட வரிகளில் ஜித்தன் ராஜ் மற்றும் விக்ரபர்பு குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.
1: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு போயிருக்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி அனந்தின் அன்பு வணக்கங்கள். ரெயின்போ ஆப்பில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டு கெட் செட் கோல ஒரு கேம்லாம் விளாண்டி வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகி அப்படியே அமைதியாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: 11 மணி 11 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
3: வணக்கம் சார். கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
2: ராஜசேகரன் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். ரயில் பிடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
2: அப்படியா, பிடிச்சிட்டீங்களா ஒரு வழியா? உங்களுடைய திறமைய யாரு வந்து உங்களை அதிகமா நம்பி நீ இதை பண்ணுப்பா, நீ பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மாத்தினது யாரு?
3: என்னுடைய குருநாதர் சார், நாராயணன் பேர் சார்.
2: ஆசிரியரா?
3: இல்ல, அவர் வந்து மெடிக்கல் சீப் செல்ஃப்.
2: ஓகே ஓகே ஓகே. அவங்க சொல்லி உங்களோட திறமையை கண்டுபிடிச்சு வாழ்க்கையை மாத்திட்டாங்கல்ல?
3: ஆமா சார. இன்னைக்கு நல்லா இருக்க காரணம்னா, பொறுப்பா இருக்கிற ஒரு கடையில இப்பவும் ஒர்க் பண்ணுங்க 70 இயர்ஸ்.
2: பரவாயில்ல. ஓகே ஓகே சார்.
3: எனக்கு அவர் தான் சார் பெரிய இதுவா பண்ணிருக்காரு.
2: ஓகே சார், நன்றி சார். அவருக்கு ஏதாவது நன்றி சொல்லிடுங்க அவருக்கு. ஓகே, நன்றி சார்.
3: உதவி பண்ணிடுங்க. இப்போ அவர் என்னோட 84 அவருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
3: இப்போ செய்தி என்ன இருக்கேன் சார்
2: நான். நன்றி நன்றி.
3: தேங்க்யூ.
2: நன்றி. நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் வணக்கம்.
4: ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா.
2: டெல்லி சார், உங்களுடைய திறமையை வந்து கண்டுபிடிச்சவங்க யாரு?
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.
4: நான் ஒரு சின்ன விவசாயிங்க ஐயா. அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் கூட்டு குடும்பத்துல கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க.
2: ஓகே.
4: என் மகன் தான் சார்.
2: அப்படி சொல்லுங்க. மகன் தான் உங்களுக்கு வந்து என்ன திறமையை கண்டுபிடிச்சு உங்களை உத்வேகம் கொடுத்ததா?
4: நம்ம எதுவுமே இழக்கல, பரவாயில்ல, உழைக்கலாம்.
2: ஓகே ஓகே.
4: உழைப்பு தான் அப்படின்ட்டு அவரு அவரு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு ஒரு 2 டிகிரி வாங்கி
2: வணக்கம். குயில் கோபி சார், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க.
5: நமக்கு வந்து எங்க தாத்தாவும் பெரியப்பா வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து எப்படா உங்களால முடியுதா குச்சியோட எப்படா அப்படின்னு
2: சொல்லி எல்லா விஷயத்தையும் உங்களால முடியாதுன்னு நினைச்சாலும் நீ போய் செய்ப்பா, உங்களால முடியும்பா அப்படின்னு சொல்லி உங்க தாத்தாவும் உங்க பெரியப்பாவுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி.

நேர்கள் எல்லாருமே அவங்க தாத்தா பெரியப்பாவாக இருக்கட்டும், அவங்க பையனை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறார். அவர் வந்து அவங்க பையன் வந்து அவரோட திறமை கண்டுபிடிச்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட திறமையை ஃபைண்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க, நீங்கள் முன்னேறலான்னு கண்டிப்பாக யாராவது உங்கள் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள பற்றிலாம் பேசணும், யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298603038 அல்லது 295205544. இப்போ உங்கள் நின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாட்டு. வாழை திரைப்படத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணோட இசையில் யுகபாரதியோட வரிகளில் தீயோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: என்ன
1: சொல்ற குயில?
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பதினோரு மணி 20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களும் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களும் ரெயின்போ நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய திறமையை நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் யாராவது ஒருத்தவங்க நம்பி கண்டிப்பாக நீ வந்து ஜெயிச்சிருவடா, நீ வந்து போயிடுறா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே கண்டிப்பாக யாராவது, அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு கூட அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கேருந்து?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு சார்.
4: பாபு சார், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க
4: சார்? நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டுங்களா? புரியல.
5: 10 எச்சரிக்கோக்கு இழைப்பே கிடைக்கும்.
4: அப்படியா? அதனாலதான் உங்களுக்கு 11:00 வந்து கொடுத்துருக்கோம்.
5: அவங்க
4: எல்லாரும் உங்களுடைய திறமையை ஜெயிச்சிருவடா போடான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து
5: உற்சாகம் கொடுத்து வேலையும் சொல்லி கொடுத்து.
4: சூப்பர் சார்.
5: சீனியர் சொல்லலாம்.
4: ஓகே ஓகே சார், நன்றி சார்.
5: முடியும் அப்படிங்கிறது நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து நீங்க அதை அளவு கொண்டு வந்து அவங்களுக்கு தான் பங்கு இருக்கு.
4: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா உங்களோட திறமையை உங்களால ஃபைன் பண்ண முடியல இல்ல, அவங்க சொன்ன ஒரு உத்வேகத்தினால
5: வெளிக்கொண்டு வந்தாங்க. முடியும் செய்ய முடியும்னு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அதை அண்ணன் மரணம் தான்.
4: கண்டிப்பா கண்டிப்பா. அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்து கொஞ்சம். ஓகே, நமக்குள்ள இவ்வளவு ஒரு திறமை இருக்கா?
5: மகிழ்ச்சியா இருக்கும். கூடுதல் மகிழ்ச்சி இப்ப திரட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா.
5: திறமை இருக்கு அப்படிங்கறத
6: கேட்டு
4: சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் நம்ம கூட இருந்தாவே போதும். நம்மளோட திறமைய சொல்லி
6: நன்றி சார்.
4: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
7: வணக்கம் சார்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: கோயம்புத்தூர்ல பாத்திமா சார். நல்லா இருக்கீங்களா
4: சார்? நலமா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க? உங்களுடைய திறமைய வந்து நீங்க நம்பிருக்க மாட்டீங்க, ஆனா யாராவது ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு உனக்கு இந்த திறமை இருக்குடா நீ ஜெயிச்சிடலாம் போடான்னு சொல்லி யாராவது சொல்லிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட மனிதர் உங்களுக்கு யாரு? உங்க வாழ்க்கையை மாற்றிய மனிதர் யாரு?
7: உங்களுடைய
4: திறமைகள் எல்லாம் அவங்கதான் வந்து

0: சொல்றாங்க, நீ இப்படி செய்ய இப்படி பண்ணு.
1: அம்மா சாணத்துல சொல்றேன், அம்மா திறமையா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லுவாங்க. படிக்கிறது, பசங்களோட சேர்றது,
0: உங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பாடலாம், ஒரு வேற புத்தகம் படிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து நம்ம அதை ஃபைண்ட் பண்ண மாட்டோம், நமக்கு தெரியாது நமக்கு இது திறமை எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சு. ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார், உங்களோட திறமையை ஃபைண்ட் பண்ணவங்க யாரு, எந்த மனிதர்?
2: அதாவது நான் டெய்லர் வேலை கத்துக்கும் போது எங்க என்னோட கத்து கொடுக்குற ஓனர் இருக்காங்க, எங்க கடைக்கு ஓனர் இருப்பாரு, அவரும் என்ன நம்பல
0: நம்பல.
2: எங்க மாமா என்ன உற்சவரும் அவரும் நம்பல. யாரு என்ன நீ நல்லா வருவன்னு நம்புனாங்கன்னா, எனக்கு கத்து கொடுத்த ஒரு முருகன், ஒரு டெய்லர்.
0: ஓகே ஓகே, உங்க நண்பர் மாதிரி அவர் இல்ல?
2: எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அடிப்பாரு, நான் மிஷினை சரியா துடைக்கட்டாலும் அடிப்பாரு. எல்லாம் நான் தவிச்சுட்டு அவர் கிட்ட போய் உட்கார்ந்து அந்த வேலையை உன்னிப்பா கவனிப்பேன். அவர் சொல்லுவாரு, நான் இவ்வளவு அடிச்சு இவ்வளவு திட்டினா நீ வந்து கோச்சுக்கிட்டு போகாம அழாம பக்கத்துல உட்காந்து பாக்குற பத்தி அந்த ஆர்வத்துக்கு நீ பெரிய டெய்லர் வருவா.
0: அதுக்காக அடிச்சுதான் சொல்லணும்னு இல்ல, வன்முறை இல்லாம நம்ம வந்து பொறுமையா சொல்லலாம்ல.
2: இல்ல அவர் வந்து அந்த ஏதாவது தப்பு செஞ்சா அடிப்பாருல்ல, அவருக்கு நான் கோச்சுக்க மாட்டேன். அதை வந்து அவர் வந்து என்னன்னா, ஆர்வத்துல அவன் வந்து கோச்சுக்க மாட்டேங்கிற புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன வாழ்த்தினாரு, நீ பெரிய டெய்லர் வருவா.
0: கண்டிப்பா அந்த மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டீங்க இப்ப இல்ல. நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்கு ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பைசன் காலம்லாம் திரைப்படத்துல இருந்தா ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வேர் லீடர்ஸ், இனோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் கம் டுகெதர் டு ஸ்ட்ரென்தன் பார்ட்னர்ஷிப்ஸ். இந்தியா வெல்கம்ஸ் த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: 11:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். இன்னைக்கு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய திறமையை யாராவது பார்த்து நீ பண்ணுறா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க யாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ஆனந்த் சார். ரொம்ப வாய்ஸ் சூப்பரா இருக்கு சார். நான் என் பேர் ஆனந்த் தான்.
3: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
4: சைதாப்பேட்டில இருந்து ஆனந்த் பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
4: உங்களோட
3: திறமைய யாரு வந்து
4: எப்படி தெரியுமா சார், நான் வந்து டாமினோஸ் பீசா கால ஒர்க்
3: பண்றேன்,
4: நைட் ஷிப்ட்டும் பாக்குறேன், பகல் ஷிப்ட் வந்து இ கார்ட்டாங்கல ஒர்க் பண்றேன் சார்.
3: ஓகே.
4: எல்லாரும் வந்து 8 hour டியூட்டி எனக்கு. அந்த 8 hour வேலையை வந்து நான் 2.5 hours முடிச்சிருவேன் சார்.
3: பரவாயில்ல, சூப்பர் சார்.
4: ஒரு கடை, ஒன்னு வந்து சின்னமலை, ஒன்னு வந்து கத்திப்பாரா, ஒன்னு வந்து ஏர்போர்ட்.
3: ஓகே.
4: நீங்க
3: வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?

0: வேல் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கீங்க சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய திறமையை வந்து யாரு?
1: நம்மளுடைய திறமையை கண்டுபிடிக்கிறது வந்து கூட இருக்க நண்பர் தான் கண்டுபிடிப்பாரு. அவர்தான் வெளிப்படையா இருப்போம். அந்த மாதிரி என்னுடைய உனக்கு பேச்சு திறமை நல்லா இருக்கு, நீ நிலத்தரகர் வேலை செய்ய, இட புரோக்கர் வேலை செய்ய நல்லா வர அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
0: அவர் சொன்னதுனால நீங்க அதை ஆரம்பிச்சு இப்ப அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க.
1: டெவலப் பண்ணி இப்ப ஒரு நல்ல நிலையில இருக்கிறங்க.
0: ஓகே,
1: அவர்தான் காரணம். பெரும்பாலும் வந்து எல்லா நண்பர்கள ஒரு சில நண்பர்களும் அது முக்கியமான நண்பர்னு
0: வச்சுக்கலாம். நம்ம வந்து தப்பு செஞ்சாலும் நம்மள கண்டிக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க.
1: வந்து நம்மள கண்டிக்கக்கூடிய உரிமையும் இருக்குது. அவர் சொன்னாதான் நாம கேட்கவும் செய்வோம்.
0: சூப்பர் சார்.
1: நாம சொன்னாதான் அவருங்க.
0: இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுறாதீங்க.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி சார். நீங்கள் சென்னை கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா, லைனை புடிச்சிட்டீங்களா? நண்பர்கள் ரொம்ப உங்களுக்கு திறமையை ஃபைன் பண்ணிருக்காங்கல்ல?
1: நாலு பேர் இருக்காங்க சார். அதை விட எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி இருந்தாவதான்.
0: ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே எப்பவுமே
2: இணைஞ்சிருக்கீங்க,
0: பேசலாம்.
2: என்னுடைய திறமை என் நண்பருக்கு தான் தெரியும் சார்.
0: பாத்தீங்களா,
2: இடம் விக்கிட்டு வாங்கிட்டு அவர் வச்சுதான் செய்வோம்.
0: ஓகே ஓகே,
2: என்ன கேப்பாரு சார், இவ்வளவு திறமை வச்சுக்கிறீங்க நீ.
0: நம்மளோட திறமை வந்து நமக்கே தெரிய மாட்டேங்குது, யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. இல்ல
2: திறமை இருக்குது.
0: ஓகே சார், நன்றி சார். நன்றி,
2: வாய்ப்பு கொடுத்தது. நன்றி சார்.
0: நன்றி.
2: அடல் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வர் சார்.
0: நன்றி நன்றி சார். பேர் கடைசியில சொல்றீங்கல்ல, நன்றி சார். நிகழ்ச்சியில நீ கூட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: தேவையான பாடல் எழுத கூடாதுன்னு ஆரம்பிச்சேன். சிறகு பண்பலைன்னு ஒரு சமுதாய பண்பலை இருக்கு கரூர்ல. அங்கே மோகன்ங்கிற தம்பி உங்களை மாதிரி தான். இரவு இரவு வந்து அதுக்குன்னே எங்களுக்கு நேரம் ஒதுக்கும் நாங்க 8 to 9 பாடல் பாட வரலாம், பாடல் பாடு ஒரு பாடலாம்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க அந்த பாட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த தம்பி ஊக்கப்படுத்தின மாதிரி என்னால யாருனாலயுமே அது ஊக்கப்படுத்த முடியாதுங்க.
0: பெரிய உத்வேகமா இருந்துச்சுல்ல?
3: ரொம்ப உத்வேகம். நல்லா எப்படி எப்படி வெளிவிறீங்க, எப்படி அந்த வார்த்தைகளை மாத்தி எப்படி போட்டீங்க, எப்படி பண்ணினீங்கன்னு என்னை கேட்டு கேட்டு நீங்க நாளைக்கு இந்த இதை பத்தி எழுதணும், இயற்கையை பத்தி, நாளைக்கு இந்த குழந்தைல பத்தி எழுதணும் சொல்ல சொல்ல பாடணும் சொல்ல சொல்ல பாட்டு பாடி 150 பாட்டு எழுதியிருக்கேன்.
0: வெரி குட்மா.
3: ஆமா, அந்த பாடல்கள்லாம் படிப்பேன் நான் சில நேரங்கள்ல, நம்ம வானொலியிலுமே படிப்பேன்.
0: பேரையும் சொல்லி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கீங்க. நன்றிமா, நன்றி
3: நன்றி.
0: 11:38 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய திறமையை உங்களால ஃபைன் பண்ண முடியாது, முடியாதுன்னு இல்ல, ஃபைன் பண்ண முடியாம இருப்போம்ல. சில நேரம் வந்து நம்ம கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், நம்ம மனைவியா இருக்கலாம், நம்ம ஏன் ஆசிரியரா இருக்கலாம், நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்மளுடைய திறமையை கண்டுபிடிச்சே, டே இதான்டா உனோட திறமை, நீ இதுல நல்லா இருக்கடா, இதுல நல்லா வந்துருடான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நண்பர்கள் பத்தி தான் வந்து

0: இருக்காங்க. எங்கள் நண்பர்கள்லாம் வந்து எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய திறமையை ஃபைன் பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டியங்கள் தான் 298600038 அல்லது 295205554. திறமையை கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் நம்ம வந்து அதை பிடிச்சி போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு சொல்லிட்டாங்க நீ கபடி நல்லா விளாடுவே அப்படின்னா அதை கேட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. கபடி நல்லா விளாடுனா அதுக்கூட திறமையை எப்படிலாம் வளர்க்கலாம், எப்படிலாம் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா திறமையை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். யாராவது ஒருத்தவங்க ஃபைன் பண்ணி கொடுக்கும்போது அதை வந்து நம்ம கேர் பண்ணாமல் விட்டோன்னு வைங்களேன், அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம் உங்களுடன் இன்போ நிகழ்ச்சியில். அடுத்ததாக உங்களுக்காக மெகந்தி சர்க்கஸ்லேருந்து பாட்டு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களும் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களும் ரெயின்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க சார்.
2: நலமா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம்.
2: ஓகே, நிகழ்ச்சி கேட்டு
3: இருக்கீங்களா? பேசுவேன், கோர்வையா பேசுவேன். அதனால நீ வந்து ரொம்ப சிறந்த பேச்சாளன், சிந்தனைவாதி அப்படின்ட்டு அதை கண்டுபிடிச்சு என்னுடைய ஆசிரியர் சொன்னாரு. நான் அழகா பேசுறேன் அவர் சொன்னதுனாலதான் நான் வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம பங்கு பெற்றேன். அதே மாதிரி இந்த பேச்சு போட்டி அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோ,
2: முதல் ஆளா
3: என்னுடைய பெயரை கொடுத்து நிறைய கருத்துக்கள் அப்படிங்கறத சொல்லுவேன். என்னுடைய நேர்த்தியான பேச்சு சிறப்பா இருக்கு, தமிழ் சொற்கள்லாம் ரொம்ப அழகா அருமையா பேசுறேன்னு என்னுடைய ஆசிரியர் சொல்ல போய் தான் எனக்கு என்னுடைய பேச்சாற்றல் அப்படிங்கறதே இருக்குங்கிறது தெரிய வரும்.
2: அதன்
3: மூலியமாக எனக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாகவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவேன்.

0: நன்றி நன்றி சந்திரசேகர்,
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் எங்களுடைய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ராதாகிருஷ்ணன் சார்,
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேக்குறேன் சார், கேக்குறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய திறமையை வந்து
2: தனியா இருக்கா சார்?
0: என்ன சார், புரியல.
2: சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்குது நீங்க பேசுறது.
0: அப்படியா, இப்ப கேக்குதா? நல்லா
2: கேக்குது சார.

0: நான் எல்லாமே விட்டு விட்டு நான் சென்னையில் தான் இருக்கிறேன். போதும் இதுக்கு மேல ஏன் ஒண்ணும் கஷ்டப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னா, இதுக்கு மேல என்ன 65 வயசு ஆகுதுன்னு ஏன் ஓடி நிக்கிறேன்னு.
1: ஓகே ஓகே சார்,
0: இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சு போற ரெண்டு பசங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, பேர பசங்களை பாத்துட்டீங்க, இதுக்கு மேல ஏன் ஒண்ணும் ஏன் போராடி நிக்கிறேன்னு சார்.
1: ஓகே ஓகே சார், நன்றி சார்.
0: ஓகே சார்,
1: நன்றி நன்றி. பதினோரு மணி 50 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் பட்டாபிராம், கலையரசி.
1: கலையரசி மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: இல்லைங்க, எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட திறமையை வந்து கண்டுபிடிச்சது யாரு?
2: ஐயா, எங்க வீட்டுக்காரர் தான்.
1: அப்படியா, நிறைய வந்து உங்களோட திறமையை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல.
2: ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி 16 வருஷம் அம்மா கிட்ட இருந்தோம். அம்மா கிட்ட இப்ப வந்துட்டு.
1: ஆ, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தெரியல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட திறமையில?
2: அப்பதான் தெரியாது ஐயா.
1: ஆனா உங்களோட உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அவங்க ரொம்ப, உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு வந்து உங்க கணவர் வந்து ரொம்ப உதவி இருக்காரு இல்ல?
2: ஆமா, இப்ப 52 வருஷம் போயிட்டு இருக்க ஐயா, கல்யாணம் ஆயிட்டு.
1: ஓகே ஓகே, உங்களோட திறமையெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நமக்குள்ள இவ்வளவு திறமையா?
2: சாதாரணமா இருந்த மாணவியா இருந்தோம். அப்புறம் மனைவி ஆயிட்டோம்.
1: ஓகே,
2: அப்புறம் எழுத்தாளர் ஆயிட்டோம். மேல மேல ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க, நம்மள எழுதிட்டு வரோம்.
1: ஓகே ஓகே சார், ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் ஆனந்த் சாருக்கு, திருவெட்டூர் பத்மாவதி. ரெண்டு வணக்கம்.
1: எப்ப 3 வணக்கம் தானே, இன்னைக்கு 2 வணக்கம் வந்திருக்கு. சூப்பர்மா சூப்பர்மா,
3: எல்லாமே எங்களுக்கு வந்து திறமையா சொல்லி நான் இப்பதான் நல்லா இருக்கும், வாழ்க்கையில ஒரு குறை இல்லாத.
1: ஓகேமா, நன்றிமா நன்றிமா.
3: நன்றி சார்,
1: நன்றி
3: சார்.
1: உங்களுடைய ரெயின்போ நிகழ்ச்சியில் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய திறமையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிச்சி, நீ வந்து இந்த திறமை இருக்கவங்ககிட்ட இதை நீ செய், நீ முன்னேறிடுவ அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, யார் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி கிராமம், ஸ்ரீ ராஜு.
1: ராஜு சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக எப்பவுமே நாங்க நல்ல நல்ல பாட்டுலாம் போட்டு இருப்போம், நல்ல நிகழ்ச்சி எல்லாம் வந்துட்டே இருக்கு.
4: சங்கர் பிரியன், மாதர்பாக்கம் மகேஸ்வரி, அது நீங்க நிறைய பேர் மறந்து போச்சு
1: பாத்தீங்களா? இப்ப நிகழ்ச்சியில யாரு இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஓகே ஓகே, பரவாயில்ல சார். உங்களுடைய திறமையை வந்து யாரு கண்டுபிடிச்சது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, இதை வந்து யாரு கண்டுபிடிச்சாத?
4: சொல்ல போனா, இப்ப நான் வீட்டுல இருக்கேன் சார், 66 வயசு ஆகுது.
1: ஓகே ஓகே,
4: கான்ட்ராக்ட்ல, பேசிக் கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சிருந்தேன் சார். அப்போ மேனேஜர், இன்னொரு வோல்டாஸ் கம்பெனி மேனேஜர், என்ன வந்து பாராட்டினாங்க,
1: பாராட்டினாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிச்சு, நீங்க அளிச்சு நீங்க வந்து எப்படியோ முன்னேறதுக்கு வழியா இருந்துச்சுல்ல?
4: அவங்களும் வழி பண்ணி நீ வந்து சப்கான்ட்ரேட்டா உங்களுக்கு கொடுத்துருந்தேன்.
1: ஓகே ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி பேசினதுல நன்றி. என் பேர் ஆர்ஜி ஆனந்த்.
4: ஆனந்த் ஆனந்த்,
1: ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. ஓகே, உங்களுடைய இன்போ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னோட திறமையை வந்து என்னோட நண்பர் கண்டுபிடிச்சாங்க, என்னோட கணவன் கண்டுபிடிச்சாங்க, என்னோட மனைவி கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில சக்சஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த உத்வேகமான வார்த்தைகள் தான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவி இருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 4 பேர் நம்ம கூட இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும், நம்மளை வந்து தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கக்கூடிய ஆளாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பேர் சம்பாதிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு நல்லது.

ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வர இருக்கு. மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியிலான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காக் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 111600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அன்மோல் கார்பு ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்கலாம். இந்தியாவில் சமையல் எண்ணெய் என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அன்றாட உணவு தேவையிலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், உணவு பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் சமையல் எண்ணெய்க்கான தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் அளவு நாட்டின் மொத்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக இந்தியா அதிக அளவில் சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. குறிப்பாக பாமாயில் இந்தியாவின் சமையல் எண்ணெயை இறக்குமதியில் முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. இந்த இறக்குமதி சார்பை குறைத்து நாட்டிலேயே சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் நோக்கத்துடன் மத்திய அரசு சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் பாமாயில் என்ற முக்கிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் ஆங்கில பெயர் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் ஆயில் பாம் என்பதாகும். இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சமையல் எண்ணெய் துறையில் தன்னிறைவை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். இத்திட்டம் 2021ஆம் ஆண்டு மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலம் பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பாமாயில் என்பது எண்ணெய் பனை மரத்தின் பழங்களிலிருந்து பெறப்படும் ஒரு முக்கியமான தாவர எண்ணெயாகும். குறைந்த நிலப்பரப்பில் அதிக அளவு எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களில் பாமாயில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் மட்டுமின்றி சோப்பு, அழகு சாதன பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்கள் தயாரிப்பிலும் பாமாயில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக பாமாயிலுக்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேவை அதிகமாக உள்ளது. இந்த அதிகமான தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பது பொருளாதார ரீதியாகவும் வேளாண் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது.

வருகிறது. இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் இறக்குமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா, பாமாயில் உள்ளிட்ட எண்ணெய்களின் விலை அதிகரிக்கும் போது அதன் தாக்கம் இந்தியாவின் உள்நாட்டு சந்தையிலும் ஏற்படுகிறது. இதனால் சமையல் எண்ணெய்களின் விலை உயர்வதோடு நாட்டின் அந்நிய செலாவணி வெளியேற்றமும் அதிகரிக்கிறது. எனவே வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெயை உற்பத்தி செய்வது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியமானதாகும். இதற்கான நீண்டகால தீர்வுகளில் ஒன்றாக பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்துவதை மத்திய அரசு கருதுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பாமாயில் சாகுபடியின் பரப்பளவை அதிகரிப்பதுடன் ஏற்கனவே சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தரமான பாமாயில் நாற்றுகள் வழங்குதல், புதிய தோட்டங்களை உருவாக்குவதற்கான உதவி, தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஆதரவு, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் அறிவியல் முறையில் பாமாயில் சாகுபடியை மேற்கொள்ளவும் அதிக உற்பத்தியை பெறவும் வழிவகை செய்யப்படுகிறது. பாமாயில் ஒரு நீண்டகால பயிராக இருப்பதால் நடவு செய்த உடனடியாக விவசாயிகளுக்கு முழுமையான வருமானம் கிடைப்பதில்லை. மரங்கள் உற்பத்தி நிலையை அடைய சில ஆண்டுகள் தேவைப்படும். இந்த இடைக்காலத்தில் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைப்பதற்காக ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதும் இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இதன் மூலம் பாமாயில் மரங்கள் முழுமையான உற்பத்தி நிலையை அடையும் வரை விவசாயிகள் மாற்று பயிர்கள் மூலம் வருமானம் பெற முடியும். தமிழ்நாட்டிலும் பொருத்தமான பகுதிகளில் பாமாயில் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் நிதியுதவி, தொழில்நுட்ப வழிகாட்டுதல், தரமான நாற்றுகள் மற்றும் பிற ஆதரவுகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பாமாயில் சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு நீண்டகால வருமான வாய்ப்பாக அமையக்கூடும். உற்பத்தி அதிகரிப்பு, இறக்குமதி குறைப்பு, விவசாய முன்னேற்றம், தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செயல்படும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்வதற்கான முக்கியமான முயற்சியாக அமைகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

நேரம் இப்போ சரியா 12:08 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் எழுந்திருப்ப நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இந்த ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். சரி, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கால் பண்ணி நீங்க என்னென்னலாம் சொல்ல போறீங்கன்னா, யாராவது உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்ன வார்த்தை கேட்க விரும்புறீங்கன்ற விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க. கால் பண்ணு, நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2986-00-38 மற்றும் 2952-05544 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் எல்லாருமே கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணி என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னு யோசிச்சு வச்சுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், யாராவது உங்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் என்ன வார்த்தையை கேட்கணும்னு விரும்புகிறீங்கன்றதை நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். சரி, நிகழ்ச்சி காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து வாராயோ தோழி என்ற பாடல், சோனு நிகம் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடியல், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் மணி செயல். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இப்போ 12 நிமிஷம் 12 மணி 15 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு கேள்வி ரெடியா? நீங்க
1: ரெடி.
0: யாராவது உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னு நினைச்சா நீங்க என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க?
1: தன்னம்பிக்கையான பெண்.
0: ஆஹா, சூப்பர். இந்த பதிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. கால் பண்ணி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். கலம்மா எப்படி இருக்கீங்க? நன்றி, ரொம்ப நன்றி. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும், எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க சொல்லுங்க.
2: நன்றி.
0: அடுத்த நேர் வணக்கம். சூப்பரா சொன்னாங்க, தன்னம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க, கலாமாவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஆசை இருக்கும். சரி, நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி நம்மளை இப்படி கூப்பிட்டா நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு கனவு ஆசை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை என்னன்னு ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் கேட்க விருப்பப்படுவீங்கன்ற விஷயத்த நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 298-6-00-38 மட்டும், 298-5-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி

0: இந்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: ஏடா, இது பாட்டு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த திரும்ப வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம காலர்ஸ் எல்லாம் வந்து கால் அடிச்சுட்டே இருக்காங்க, சரி அவங்கள ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அடுத்த பாட்டு போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: பட்டாபுரம்லேருந்து கலையரசி.
3: பட்டாபுரம்ல இருந்து
4: கலையரசி.
3: கலையரசிம்மா, நீங்க இனி கேள்விக்கு ரெடியா? நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்.
4: ஊக்கப்படுத்து, ஊக்கப்படுத்துவாங்க.
3: ஓகே, சரி. சோந்து போனவங்களே தட்டி கொடுத்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து
4: என்னோட பேசணும்னா நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர்.
4: உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் சொல்லுவாங்க.
3: எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு.
4: நிறைய குழந்தைகளுக்கே பேசுவோம். இல்ல, வயது வித்தியாசம் கிடையாது ஐயா. எல்லாருக்குமே நல்லா பேசுவாங்க.
3: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்து
4: நன்றி.
3: வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: வணக்கம் சார், நான் சசிகலா பேசுறேன்.
3: சசிகலா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: சைதாப்பேட்டையில இருந்து.
3: சைதாப்பேட்டையில இருந்து. சரிம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி ஒருத்தர் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்ன வார்த்தை கேட்க விரும்புவீங்க?
5: நான் வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க.
3: ஓகே.
5: சசிகலானா எதையுமே பொறுமையா சாதிப்பாங்க.
3: ஓ, அன்பான நபர், அமைதியான நபர், அந்த மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கால் பண்ணது நன்றிம்மா. ஸோ அழகாக சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவேன், நான் ரொம்ப அன்பாக பேசுவேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிணாமங்கள் இருக்குது. ஸோ அது என்னன்றதை இன்னைக்கு ப்ரோக்ராமில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. சரி, அடுத்த நேர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்து முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடியல் வைரமுத்துவின் வரிகள். இது யாருக்கு மனசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 12:30 இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ நேரம் 12:30 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதனை, சில அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ,
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க? யாராவது உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்ன வார்த்தை கேட்க ஆசைப்படுவீங்க?
1: சார், நான் எதுவுமே, அதாவது என்னோட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைங்க சார். ஆனா நான் பேசுற பாருங்களேன், அதுல எல்லாருக்கும் பிடிச்சிரும். சோ நான் பாசமா பேசுவேன், அதே சமயத்துல கோபமாவும் இருக்கும். என்ன அதை கூட பாராட்டுவாங்க சார்.
0: சோ இப்ப பாசமா பேசுறேன், அதே மாதிரி கோபமா இருக்கு, எனக்கு புரியலையே. நன்றி. வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார், நீ எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நலம் எப்படி இன்னி? சரி, இன்னைக்கு சொல்லுங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்லுங்க பாப்போம். சரி, நான் சொல்றேன். யாராவது உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னு நினைச்சா என்ன வார்த்தை உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? எதிர்பார்ப்பீங்க? அதே தான்.
2: என்ன
0: ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது நீங்களும் அழகா இருக்கீங்க, நீங்க செய்யறது அருமையா இருக்கு, இது போதும் நமக்கு. சூப்பர் சூப்பர், சரிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா
0: இருக்கு. நலம் நலம். சரிங்கம்மா, உங்களை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இது சொன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீங்க என்ன வார்த்தையை நீ வந்து உங்களுக்காக சூஸ் பண்ணீங்க?
3: என்ன வந்து நான் வந்து எப்பவுமே யாருக்கும் கோபமாகமா பேச மாட்டேன் சார். சந்தோஷமா தான் யாருக்கிட்டையும் பேசுவோம், சந்தோஷமா தான் என்ன இருக்கும் நினைச்சுக்கோங்க. ஆனா வந்து என்ன எதை யார் என்ன பண்ணாலும் அதை காதலே வாங்க மாட்டேன். மட்டும் ஏதோ அவங்க மட்டும் பண்ணிட்டு போறோம், நம்ம மட்டும் காதல் வாங்க காதல் நினைட்டு போறான் சொல்லி அப்படி
0: இருப்பேன். நன்றி. ஸோ காலர்ஸ் வர வர நமக்கும் ஒரு புது புது பதில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. சரி, ரொம்ப அன்பு, பொறுமை, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அதுக்கப்புறம் நான் செஞ்ச விஷயங்கள்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்குது, அந்த சூப்பர்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒன் வேர்ட்லேயே வந்து பல பேர் வந்து இன்றைக்கி நம்ம அவங்கள அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, புதுசாக அவங்கள அவங்களே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து நீ நேர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். அடுத்த பாடல் டியூட் திரைப்படத்திலேருந்து ஊரும் பிளட் என்ற பாடல், சாய் அபியங்கர் இசையில் பால்டபாவின் வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது,

0: கேம் விளையாடுறது, போனு போனு போனு, போனே டயர்ட் ஆகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: நேரம் 12:41 ஆயிட்டு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பல காலர் வந்து பல விஷயங்கள் சொன்னாங்க. என்ன கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் என்ன வார்த்தை கேட்க ஆசைப்படுவீங்கன்ற விஷயத்த பல பேர் பல விதமாக சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? கேட்குதா? இணைப்பு சரியா கேட்க
6: மாட்டேது.
5: சொல்லுங்க.
6: குட் மார்னிங்.
5: யார் எங்க இருந்து பேசுறீங்க? மாலாமா. சரி, நீங்க சொல்லுங்க, யாராவது உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன வார்த்தை கேட்க ஆசைப்படுவீங்க சொல்லுங்க. ஸோ கிரெடிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பாத்துக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க, கரெக்டா?
6: ஆமா, ரொம்ப ஆசைப்படுவேன் நானு. மூணு மருமை நல்லா பாக்குறாங்க, கொள்றாங்க.
5: சூப்பர்.
6: பாக்கலையே, என்ன பண்றது?
5: சரிங்க, பாத்துக்குவாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வந்து 24 திரைப்படத்திலிருந்து சேத் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமானின் இசையில் மதன் கார்க்கின் வரிகளை கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

நேரம் 12:51 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நிறையா காலர்ஸ் பேசணும். இது வரைக்கும் வந்து என்ன கேட்டிருந்தோன்னா, யாராவது உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா நீங்கள் என்ன வார்த்தை கேட்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம காலர்ஸ் கிட்டே பேசியிருந்தோம். அன்பு, கருணை, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், மா நீ செய்கிறதுலாம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு அப்ரிசியேஷன், ஒரு கிரெடிட்ஸ், இதெல்லாம் கொடுத்தோன்னா சரி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, சரி நம்மளை இப்படி ஒருத்தவங்க பாராட்டணும், இப்படி பாராட்டினா நம்ம ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுலேருந்து வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணால் அதை வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணால் எக்காரணத்து கொண்டோ தயக்கம் காட்டாதீங்க அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். சரி, இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இனிமேல் யாராவது அப்ரிஷியேட் பண்ண மறந்துருப்போம் நம்ம. சரி, அம்மா ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண மறந்துருப்போம். அப்பாவோ அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் தப்பு கிடையாது. ஸோ நிகழ்ச்சி நிறைவு பாடல், சிட்டிசன் திரைப்படத்தில் பூக்காரா என்ற பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தரா தாஸ் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் தேவாவினி சரி. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ். ஸோ நிறைவு பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஆனந்த் வந்துக்கிட்டே இருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். இந்த ஒரு மணி நேரம் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக உங்களுக்காக தாய் தொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் பி சுஷலா குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: 1:04 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் உங்களுக்காக பணம் பந்தியிலே திரைப்படத்திலிருந்து கே வி மகாதவனோட இசையில TM சவுந்தரராஜன் குரல் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் எல்லாம் விருப்ப

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, இன்ஸ்டாகிராம்

0: facebook.com/aarchennai மற்றும் twitter.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: 1:12 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனோட வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலம்.

0: FM.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: 1:22 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 60s, 70s வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக பாசமலர் திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலை.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்ட

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: ஒரு மணி 32 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி சுசிலா குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: ஒரு மணி 42 நிமிடம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களோட நாஜி ஆனந்த். 60-70களில் வெளிவந்த பாடல் தான் கேட்டுகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக மனப்பந்தல் படத்திலிருந்து டி எஸ் பகவதி குரலில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்க. ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே சமுதூலம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
0: The Head of Programs, நிகழ்ச்சி

0: to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஒரு மணி 52 நிமிடமாகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் 60-70களில் வெளிவந்த பாடல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து பாலிவுட் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசிலா குரல் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிஞன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போ 2:01 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது ஆர்ஜே பிரகதீஷ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து தொட்டப்பெட்ட என்ற பாடல், விஜய் மற்றும் சோபனா பாடிய பாடல் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
2: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
3: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
2: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: பூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் 2:12. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி என்ற பாடல். எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாளியின் வரிகளில் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 2:16. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேடி வந்த ராசா திரைப்படத்திலிருந்து மாமா மனசுக்குள்ள என்ற பாடல், மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் தேவாவினை செய்யல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாதிக்க வந்த கிளி என்ற திரைப்படத்திலிருந்து மயிலு மயிலு என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்த பாடிய பாடல், தேவாவின் இசையில்.

நேரம் 2:26. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து மயில் தொகை என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மணி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: नव भारत साक्षरता कार्यक्रम के अंतर्गत सभी के लिए शिक्षा को बढ़ावा देते हुए NCERT असाक्षर लोगों को साक्षर बनाने के क्रम में कार्य कर रहा है। और अब हम आपसे आज्ञा चाहेंगे, क्योंकि उमंग कार्यक्रम का समय अब समाप्त होता है, तो अपने मित्र अजीत को
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी चेतना, कुसुमलता, जगबंधु और मंजू जी के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
4: மழையில நனையிறது மனசுக்கு இதமான விஷயம், ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவேக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலே, சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போ 3:03 ஆயிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ. எஃப்எம் ரெயின்போவில் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்காங்க டாக்டர் ஜனனி. சரி, இன்னைக்கு டாக்டர் ஜனனி கிட்ட நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம்னா, ஊட்டச்சத்து வாரம், நியூட்ரிஷன் வீக் ஃபார் உமன். ஸோ உமனுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து பெண்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த விஷயமா பேச போகிறோம். ஸோ டாக்டர் ஜனனி இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் அனைவருக்கும், என் அன்பான வணக்கங்கள்.
1: வணக்கம் டாக்டர்.
2: ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமாக இன்னைக்கு பேச போகிறதுன்னு பார்த்தா பெண்களின் ஊட்டச்சத்து. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறோம், பெண்கள் தான் குடும்பத்தின் முதுகெலும்பு. ஸோ அப்போ முதுகெலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்,
1: ரொம்ப ஸ்ட்ராங்காக
2: இருக்கணும். அப்போ பெண்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களோட நியூட்ரிஷனை பார்த்துக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டு எது மிச்சமாக இருக்கோ எது மீதமாக இருக்கோ அதை தான் சாப்பிட்டு அந்த மாதிரி தான். அவங்களுக்காக ஒரு அயன் டெஃபினட்டாக தேவை, ப்ரோட்டீன் தேவை, கால்சியம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து அவங்களோட நியூட்ரிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட டயட்டில் இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து பெண்களோட இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். இப்போது குழந்தை பிறக்குது, நெக்ஸ்ட்டு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இப்போ குழந்தை பிறக்கும் போது அது கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்கலன்னா அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை கரெக்டாக வளராது. ஸோ அதனால் இது பெண்களுக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி, ஏன்னா இவங்ககிட்டேருந்து தான் அடுத்த ஜென்ரேஷன் வருது. ஸோ பெண்களோட ஊட்டச்சத்துங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது.
1: ஏன்னா
2: எல்லாமே பை பெண்கள் தான் பர்த் பண்றாங்க, சார் குழந்தைங்க வராங்க, அதனால பெண்களோட ஊட்டச்சத்துங்கிறது மிக மிக முக்கியம்.
1: அதுவும் அவங்க சாக்ரிஃபைஸும் ரொம்ப ஜாஸ்தி. காலை எழுந்திருக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் இப்போ ஒர்க்குக்கு போறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சு பசங்களை பாத்துக்கிறது, ஃபேமிலியை பாத்துக்கிறது, அந்த மாதிரி
2: நிறைய பர்டன்ஸும் பெண்களுக்கு தான்
1: அதிகமா இருக்கு.
2: ஸோ ஒர்க் பர்டன் கம்பேர் டு மென் வந்து பெண்கள் தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க்கிங் உமனா இருந்தா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும், ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணியும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணும். அப்போ தே ஹாவ் டு பி ஃபுல்லா நியூட்ரிஷியஸா டயட் எடுக்கணும்.
1: சூப்பரா சொன்னீங்க டாக்டர். சரிங்க டாக்டர். இப்ப நேயர்களுக்கு நம்ம இப்ப கால் பண்ணிட்டு இருக்கோம். நேயர்கள் யாரு கால் பண்ணுமோ அந்த நம்பர் 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட என்ன சந்தேகமா இருந்தாலும் கேட்டுக்கங்க. சரி, முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். சரி, நேரு இணைப்புல இல்லை இப்போ. சரி டாக்டர், இப்போது நியூட்ரிஷன் வாரம் இப்போ அழகாக சொன்னீங்க, பெண்களுக்கு இப்போது ஒரு ஃபேமிலிக்கே முதுகெலும்பு அவங்க தான் சொல்லிட்டு, ஏன் வந்து பர்டிகுலராக வந்து பெண்களுக்கு இந்த இப்போ என்னென்ன மாதிரி மாறி வரும் லைஃப் ஸ்டைல் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த லைஃப் ஸ்டைல்னால் இப்போ இது தேவை, இந்த ஊட்டச்சத்து வாரத்தோட அவசியம் என்ன?
2: அதாவது முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரெகுலராக மாதவிடாய், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி வரதுனால அயன் சத்து மிகவும் முக்கியம். ஸோ மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் ஆஃப் அயன் வந்து பாடியிலேருந்து போகுது, பட் அந்த மாதிரி ஜென்ஸுக்கு கிடையாது. அப்போது அந்த அயனை வந்து நம்ம ரெப்ளனிஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கரண்ட் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வளர்ற குழந்தைகள், அதாவது ப்ரீ டீன், டீன்னு சொல்லுவோம் இல்லையா, சைல்டுலேருந்து ப்ரீ டீன், டீன், டீனேஜர், அந்த டைமில் அடலசன்ட்டுக்கு முன்னாடி அந்த டீனேஜர்ஸ் வந்து ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றாங்க நிறையா. ஸோ ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடும் போது டைரெக்டாக அவங்களுக்கு வந்து PCOS, அதை இப்போ PMOS சொல்கிறாங்க, அது வரதுனால பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஏஜ்லேருந்தே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஊட்டச்சத்து, அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு கரெக்டான அயன், ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி இதெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா தட் வில் பி இனஃப்.
1: ஓகே, சூப்பர் டாக்டர். சரி, முதல் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்
1: சார். சொல்லுங்க சார், மேம் இருக்காங்க, டவுட் கேளுங்க.
2: சொல்லுங்க.
3: கண்டிப்பா மேம், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த நியூட்ரிஷியஸான ஃபுட்டு பெண்களுக்கு குறிப்பிட்டு எலும்பு அவர்களுக்கு

0: நன்றாக திடமாக இருக்கணும். ஓரளவுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த ஏஜ்க்கு வந்தது அப்படின்னா அதை தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க என்ன நியூட்ரிஷியஸ் ஃபுட் ரிலேட்டட்
1: கால்சியம், கால்சியம் ஹை கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், நம்ம ராகி எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், எதுல எல்லாம் கால்சியம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்ம அயன் அண்ட் கால்சியம் டெஃபினட்டா கொடுப்போம் வெளியில இருந்து, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டுல உள்ளது பத்தாது, அதனால கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்போம். அதை கண்டிப்பா அந்த தாய்மார்கள் வந்து பிரெக்னன்ட் ஆகி 12 weeks இருந்து டெலிவரி ஆகி 6 months வரைக்கும் அதை எடுத்துக்கணும். பிளஸ் அதே மாதிரி அந்த மெனோபாசல் ஏஜ்ல ஆஃப்டர் 40 இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இயர்லி அட்லீஸ்ட் 3 months ஆகுது இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் டெஃபினட்டா சாப்பிடணும்.
0: மேம் இன்னொரு டவுட், இந்த அயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த பொருட்கள்ல இருக்கு? எனக்கு தெரியும் டேட்ஸ்ல இருக்கு, இதையும் தாண்டி பெரிச்சு பழத்தையும் தாண்டி எதுல இருக்கு?
1: முருங்கைக்கீரை, டேட்ஸ், நம்ம கேரட், கடலை மிட்டாய்.
0: ஓ, கடலை மிட்டாய்,
1: கடலை மிட்டாய், கடலை மிட்டாய். அலுமினியம் பாத்திரத்துல சமைப்போம்ல, அதில் அந்த அந்த கடாய், இரும்பு கடாய், அதிலெல்லாம் வந்து அயன் வில் பி ரிச். அப்புறம் நம்ம சுவரொட்டி சொல்லுவோமே, மட்டன் லிவர், லிவர் ஸ்பிளீன், சுவரொட்டிங்கிறது ஸ்பிளீன், அதிலெல்லாம் நல்ல அயன் ரிச் ஃபுட். ஸ்பிளீன்லாம் சாப்பிட்டா, அதான் மட்டன் சுவரொட்டி சாப்பிட்டோன்னா நல்லாவே ஏறும். அப்புறம் ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ், அது சாப்பிடுவாங்க, அந்த மால்ட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும் போது அயன் வில் பி இன்க்ரீஸ்ட்.
0: சூப்பர், ரொம்ப அருமையாக விளக்கமாக தகவல் கொடுத்தீங்க, நன்றி டாக்டர்.
1: நன்றி, நன்றி.
2: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்,
2: சரி இணைப்புல இருக்கீங்க?
3: ஹலோ,
1: ஆ சொல்லுங்க.
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: இப்ப நிறைய பெண்கள் பாத்துட்டீங்கன்னா பெற்றவங்க, அது எல்லாருக்காகவும் நம்ம என்ன சொல்றதுன்னா எல்லார் வீட்லயும் சரி நடக்கிறதுதான், எல்லாருக்குமே நல்லா கவனிச்சுட்டு அவங்க சரியான சத்தான ஆகாரமே சாப்பிட மாட்டாங்க. ஒண்ணு அது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான், ஏன்னா பெண்கள் பத்தி லேட்டா சாப்பிடுறாங்க டாக்டர். ஒண்ணு, ரெண்டாவது அதுக்கப்புறம் சத்தான உணவு சாப்பிட மாட்டாங்க. நான் நிறைய பேர் பாத்துருக்கேன், பாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க. இது மாதிரி சாப்பிடக்கூடாது. சத்தான பொருள் என்னென்ன சாப்பிடணும், காய்கறிகள், இப்ப நீங்க சொன்னீங்க லேட்டஸ்டா முருங்கைக்கீரையில அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்றாங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அந்த நன்மைகள் என்ன, இது மாதிரி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்ப அதை பத்தி தான் ஃபுல்லாவே இந்த ஷோ ஃபுல்லா பேச போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எனக்கு இது தெரிய மாட்டுது. இப்போ நேச்சுரல் ஃபுட்ஸ், இப்போ ஒரு விஷயம் வேணும்னா மாத்திரை மருந்து தான் போறேன். இப்போ நேச்சுரல் ஃபுட்ஸ்ல இவ்வளவு கிடைக்குதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க, முருங்கைக்கீரை ராகில இருக்கு, பால்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து அதோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கு, எந்த அளவு வேணும்?
1: நார்மலாக நம்ம முன்னாடி காலத்தில் நம்மலாம் வீட்டில் என்ன சாப்பிட்ருப்போம், சாதம், குழம்பு, தொட்டுக்கு, அந்த மாதிரி தானே சாப்பிட்ருப்போம். அதுலயே எல்லா காய்கறியும் வந்துடும். ஸோ நம்ம நார்மல் நம்ம இந்தியன் ஃபுட்லேயே எல்லா நியூட்ரிஷனும் இருக்கும். டெய்லி ஒரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு, ஒரு பொரியல்னு அப்படி சாப்பிடும் போது வாழைத்தண்டு சாப்பிடலாம், வாழைத்தண்டில் ஃபைபர் ரிச்சு, முளக்கீரை, முருங்கைக்கீரை, ப்ளஸ் எல்லா காய்கறியும், எல்லா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இல்லை நம்ம கேரட்டு, அதில் எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்து கரெக்டாக டைமுக்கு, காலையில் 9 மணினா 9 மணி, மத்தியானம் 1:00 to 2:00, 2:00 ப்ளஸ் நைட்டு 8 to 9:00 டின்னரை முடிக்கிறது, இடையில இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு, பிளஸ் ஒரு நாளைக்கு இப்ப காஃபி டீனா மொத்தமாவே 150 ml, காலையில ஒரு 75 ml, ஈவினிங் ஒரு 75 ml, எதர் காஃபி ஆர் டீ, இந்த மாதிரி சாப்பிடும் போது நியூட்ரிஷன் டெஃபினட்டா கிடைச்சிரும். அது இல்லாம சில பேருக்கு வந்து ஒரு ப்ளீடிங் எக்ஸ், பெண்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல ப்ளீடிங் எக்ஸஸ் ஆகுது, அந்த மாதிரினா உங்க பக்கத்துல உள்ள டாக்டரை பார்த்து ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்கோ பார்த்து, ஹீமோக்ளோபின் கம்மியா இருந்தா அதுக்கு அயன் சப்ளிமெண்ட் டெஃபினட்டா எடுத்துக்கலாம். இது யங் ஏஜஸ்க்கு. அபோவ் 40 எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, விட்டமின் D3 அண்ட் கால்சியம்.
2: ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதல்ல துரித உணவுகளை முதல்ல
1: நார்மலாக வீட்டில் சமைக்கிற உணவை ஒழுங்காக சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு,
2: ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், டயத்துக்கு சாப்பிடணும், அதுக்கப்புறம் நியூட்ரிஷஸாக சாப்பிடணும். இதுதான் சொல்ல வரீங்க, சரிங்க டாக்டர். இப்போ அடுத்த காலர் என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். வணக்கம், வணக்கம்.
3: ஹலோ,
1: ஆ சொல்லுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
3: அதாவது
1: அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணும் போது வீட்டுல குடுப்பாங்க.

0: இல்லையா, இந்த உளுத்தங்களி பிளஸ் நல்லெண்ணெய் முட்டை அதெல்லாம் வந்து எலும்புக்கு வலுவூட்டக்கூடியது. அந்த ஒரு 10 டேஸ்க்கு எல்லாமே உளுத்தம் கடி வச்சு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலனாலும் இப்போ இந்த உளுந்தை வறுத்து அதை கஞ்சி வைக்கிறது, இல்லை உளுந்தில் களிக்கிண்டி போடுறது, களிக்கிண்டி கொடுக்கறது, பிளஸ் இந்த கடலை மிட்டாய் அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் குழந்தைங்க ஹஸ்பண்டு எல்லாரும் வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வேலைக்கு அமைச்சு என்ன பண்ணுறாங்க, 10 மணி 11 மணி சாப்பிட்றாங்க பெண்கள்.
0: அதுதான் மாத்தணும்னு சொல்றேன்,
2: அது லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, அதை மாத்தணும்ன்றது தான் இந்த ஷோ முழுக்க பேச போறோம் நம்ம.
1: அதே மாதிரி மதியம் உணவு பாத்தீங்கன்னா மணி 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிடுறாங்க.
0: அதுதான் லைஃப் ஸ்டைல், அவங்க மாடி டைமுக்கு அவங்க சாப்பிடணும். எப்படி நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் சாப்பிடணும். அதை நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லணும், நீனும் சாப்பிடு அப்படின்னு.
2: புரியுது புரியுதுங்க, நன்றி கால் பண்ணதுக்கு நன்றிங்க சார். ஸோ எல்லாமே இப்போ லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் இப்போ மெயினாக சேஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் பிசிஓஎஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா?
0: ஆமாம்.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் என்ன கேட்குறேன் பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க
3: சார்? பர்கூர்லேருந்து மலப்புரத்தர் கிருஷ்ணகிரி மாவட்டம்.
2: சார் கே டாக்டர் இருக்காங்க, என்ன சந்தேகமும் கேளுங்க.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்லுங்க
3: மேம். வந்து என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து சரியா வந்து ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க மேம்.
0: சரியா சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வேலை பிஸியில டீயும் காஃபியும் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடாம இருப்பாங்க.
2: சரிங்க மேம். இப்போ நல்லா தெரியுது, இப்போ மாறி வரும் லைஃப் ஸ்டைல்னால தான் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். லேட்டாக சாப்பிட்றாங்க, லேட்டாக இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ஒரு ஃபேக்டர் பார்க்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மாதவிடாய் சம்மந்தப்பட்டது, இந்த நியூட்ரிஷன், இது மூணுத்துக்கு என்ன ரிலேஷன் இருக்கு, இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது?
0: இல்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ங்கறத எதை மீன் பண்றீங்க? எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
2: அதாவது சுமை, பணி சுமை எல்லாமே, நம்ம எல்லாமே ஸ்ட்ரெஸ் இதுல வெச்சுக்கலாம். இப்போ வேலை பளுவு எடுத்துக்கலாம், குடும்ப சுமை.
0: சோ இல்ல, அதுதான் எல்லா ஏஜ் குரூப்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க் பண்ணணும், காலேஜ் போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும், வீட்டில் லேடிஸ் கல்யாணம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். வயசான காலத்தில் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உமனோட லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணணும், அவங்களோட ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணும், அதனால பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி போயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நியூட்ரிஷனை வச்சு சரி பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக, அதாவது லைஃப் ஸ்டைல் மாடல், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லாம் என்ன, டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 1/2 to 1 hour ஆகுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வெல் பேலன்ஸ்டு டயட், இது ரெண்டும் இருக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும். நமக்கான டைமை நம்ம ஒதுக்கிக்கணும்.
2: ஸோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது
0: வீட்டில் ஹோம் மேக்கராகவே இருந்தால் கூட குழந்தைங்களுக்கான டைம் இருக்கும், பட் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 1/2 to 1 hour அவங்களுக்கு கிடைக்கும்ல, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி
2: ஓய்வு எடுத்துக்கிட்டோ இல்லை ஃபிசிக்கல்
0: ஆக்டிவிட்டி பண்ணியும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணிக்கணும்.
2: ஓகே சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ புது, அதாவது எல்லாருமே டாக்டர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், உளுத்தங்களி சொன்னீங்க, முருங்கைக்கீரை சொன்னீங்க, ராகின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயம், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணலான்ற இப்போ தான் நிறைய பேருக்கு புரியுது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் பார்க்குறது முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாரணை என்ற பாடல் சித்ரா பாடியது, வைரமுத்துவின் வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது FM Rainbow 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமை

0: முறையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நேரம் இப்போ 3:25 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிச்சயம் ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம எப்படியெல்லாம் நம்ம போஷாக்க நம்ம ஊட்டச்சத்தை பார்த்துக்கிறது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ அடுத்து டாக்டர் கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைய விரும்பினா அவங்கள தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055545 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட என்ன டவுட்டோ நீங்கள் நேரடியாக நீங்களே கேட்கலாம். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வந்தாச்சு டாக்டர் கிட்ட. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு ஏஜஸில் இப்போ விமனுக்கு ஒவ்வொரு மாதிரியான அவேர்னஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ சைல்டு, அடலசன்ட்டு, டீனேஜ், அதுக்கப்புறம் வந்து வளர்ந்த பருவங்கள், அதுக்கப்புறம் மெனோபாஸ் முதற்கொண்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ எந்தெந்த மாதிரி அவேர்னஸ் எந்தெந்த ஏஜ் குரூப் எப்படி எப்படியெல்லாம் அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள்.
1: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே அது ஆரோக்கியமாக இருக்கா, அதாவது அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும்போது அது ஆரோக்கியமாக இருக்கா, அதுக்கு சத்தான ஊட்டச்சத்துக்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து வளர்க்கணும். அப்புறம் பருவம், பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் மோஸ்ட்டாக அது வந்து ஒரு உடல்நிலை மாற்றம் தான், அது வேறு ஏதோ டிசீஸோ அதுவோ இல்லை, ஒரு உடல்நிலை மாற்றம். அந்த டைமில் பெண்களுக்கு சத்தான ஆகாரங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி உளுத்தங்களி, அந்த மாதிரி முட்டை, நல்லெண்ணெய், அதெல்லாம் கொடுத்தா அவங்களோட கால்சியம், அயன், ப்ரோட்டீன் எல்லாமே ஹையாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க உடலில் மாற்றம் ஏற்படுது, அவங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படுது, இதெல்லாம் இதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன்லாம் டெஃபினட்டாக தேவை. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாகுது அந்த டைமில் அப்படின்னா, டெஃபினட்டாக அவங்க நியூட்ரிஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள டாக்டரையும் பார்க்கணும்.
0: இது இன்டேக்காக
1: இருக்கணும் டெஃபினட்டாக, இது பியூபர்ட்டியில். நெக்ஸ்ட் என்ன வரும், அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், கல்யாணம் ஆகி குழந்தை. ஸோ அந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த பெண் வந்து அவங்களோட உடல் எடை கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, அவங்களோட அயன் டெஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நல்லா இருக்கா, ஷீஸ் ஃபிட் ஃபார் ப்ரெக்னெண்ட்டா அப்படிங்கிறத நார்மலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும், இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கணும். அப்போ அந்த ப்ரெக்னென்சி கரெக்டாக போகும். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி அவங்க கரெக்டாக செக்கப் போயிட்டு ஆரோக்கியமான உணவு, இந்த ஏபிசி ஜூஸு, நம்ம சொல்கிற மாதிரி வேர்க்கடலை, கடலை மிட்டாய், ப்ளஸ் முளைக்கீரை, முருங்கைக்கீரை, அதெல்லாம் எடுத்து ப்ரோட்டீன் ரிச் டயட், கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி ப்ரோட்டீன், அயன், கால்சியம் ரிச் டயட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி கூட அந்த பிளட் லாஸை சரி கட்டுறதுக்கு அவங்க அயன் ரிச்சாக எடுத்துக்கணும். இது வந்து டியூரிங் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன வரும், மெனோபாஸ் வரும், அதாவது பெரிய மெனோபாஸ் அப்புறம் மெனோபாஸ். மெனோபாஸுங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது, அது ஒரு உடலில் நடக்கிற இயற்கையான மாற்றம். எப்படி பியூபர்ட்டி வருதோ, பருவம் வருதோ, அதே மாதிரி மெனோபாஸும் வரும். அந்த டைமில் என்ன இருக்கும், மெயினாக லேடிஸ்க்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், இந்த ட்ரைனஸ் ப்ளஸ் ஹார்ட் ஃப்ளஷஸ் அதெல்லாம் வந்து நிறைய வரலாம். அந்த டைமில் நம்மளோட நியூட்ரிஷனும் மிகவும் முக்கியம், அதாவது கால்சியம் ரிச் ஃபுட் நமக்கு தேவை, ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்கணும். அப்படின்னா நமக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை ஜிம்முக்கு போய் ஒரு எக்ஸசைஸ், ஏன்னா அந்த டைமில் தான் மசில் மாசெல்லாம் நம்ம லேடிஸ்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
0: சில பேர் டாக்டர் இப்போது எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க, பட் இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்தால்
1: அப்படி கிடையாது. அதாவது டயட்டுங்கிறது சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறது டயட் கிடையாது, ஃபாஸ்டிங் இஸ் நாட் அ டயட். டயட்டுங்கிறது கரெக்டாக உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிறியா, ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்ப்ஸ் எடுத்துகிட்டு நீ டயட்டில் இருக்கியா. எக்ஸசைஸ் நமக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கரெக்டான டயட். ஸோ முக்கியமாக இந்த மெனோபாஸ் ஏஜ் குரூப்பில் உள்ள உமன்ஸ் வந்து மசில் லாஸ் அதுக்கப்புறம்

0: ஆகும். ஆஃப்டர் 40 தான் நம்மளோட ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகி மசில் லாஸ் ஆகும் போது, நீங்கள் என்ன தான் ஒரு வாக்கிங் போனால் கூட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் உங்களோட கோர் மசிலை வந்து பில்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லை வெயிட் லிஃப்டிங்கோ இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு வீட்டில் பண்ணுறதோ டெஃபினெட்லி நீடட் ஃபார் த மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். மென்டலாகவும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் ஷி வில் பி வெல்பீயிங்காக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு நியூட்ரிஷன் தேவைப்படுது.
1: சரிங்களா, இப்போ நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு லிஸ்ட் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நாடு பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸ்ல அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ அது எந்த அளவுக்கு இந்த நியூட்ரிஷன் வந்து ரொம்ப தேவைப்படுது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதை கண்ட்ரோல் பண்ண என்னென்னலாம் பண்ணலாம்?
0: இல்லை நிறைய பேருக்கு அந்த 30-35 வயசுலேருந்தே டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா இவங்க சின்னதுலேருந்தே டயட்டுங்கிறத விட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் இப்போ சுகர் ரிச் ஃபுட்ஸ், அதாவது நான் ஸ்வீட்டை நிறைய சாப்பிடுவேன், நிறைய சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் குறைச்சி கார்ப்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி கரெக்டான இன்டேக்கில் கரெக்டான இப்போ ரேஷியோவில் அந்த ஃபுட்டை எடுத்துக்கணும். நீங்கள் என்ன தான் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் பட் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எய்தர் சம் சார்ட் ஆஃப் வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை வீட்டில் கூட கீழே இறங்கி ஒரு மணி நேரம் நடங்கல நடந்துறதுல என்ன ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிவிட்டு அவங்க சுகரை கண்ட்ரோல், இப்போ சுகரே வந்துருச்சு அப்படின்னா ஸோ ரொம்ப ஹையாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையோ இல்லை இன்சுலினோ இல்லை எக்ஸசைஸோ, ஈவன் நடந்தால் கூட சுகர் வந்து ஒரு 30 mg குறையும். இப்போ காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுகரோட லெவல் வந்து 30 mg குறையும். ஸோ அந்த மாதிரி அவங்க தான் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்.
1: ஸோ அதாவது ஃபுட்டையும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸையும் வந்து பேலன்ஸ்டாக போனால் இருக்கும்னு தோணுது. சரிங்க டாக்டர், இப்போ மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, மில்லட்ஸ் வந்து நியூட்ரிஷனுக்கு குறிப்பாக விமனுக்கு எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது? ஏன்னா நம்ம எல்லாமே ரைஸு அந்த மாதிரி இதுக்கு மாறிட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டோம், வீட்டில் சாப்பிட்டாலும் நம்ம ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றோம், மில்லட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம்.
0: இல்லை மில்லட்ஸுங்கும் போது இப்போ மூணு வேளையும் நம்ம சாப்பிட்றோம், காலையில் இட்லி சாப்பிட்றோம், மதியானம் ரைஸ் சாப்பிட்றோம், நைட்டு திரும்ப இட்லியோ தோசையோ சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது, மூணு வேலையுமே அரிசி தான் சாப்பிட்றோம், அதை தவிர வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல. இப்போ நீங்கள் கோதுமை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் அதே தான், பட் என்ன அது கொஞ்சம் சுகர் லெவலில் லேட்டாக ஏற்றும், இது இமீடியட்டாக ஏற்றும். ஸோ மில்லட்ஸ் என்ன பண்ணோம்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி. இப்போ மூணு வேலையும் வெறும் ரைஸோ கோதுமையோ சாப்பிடாமல் ஒரு வேளை குதிரைவாளி இல்லை கேழ்வரகு தினை அந்த மாதிரி, அப்போ குதிரைவாளியில் வந்து சாதம் செஞ்சு சாப்பிட்றது இல்லை குதிரைவாளியில் தோசை பண்ணி சாப்பிட்றது, தினையில் இட்லி பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களோட சுகர் லெவல்ஸை கொஞ்சம் பராமரிக்க உதவும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு இருக்கிறவங்க இந்த மில்லட்ஸ் வந்து டெஃபினட்டாக எடுத்துக்கலாம், இட் வில் பி குட். எதுனாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ ஒரு 4 நாள் பண்ணுறேன், 5 நாள் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டு. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 40-50 நாள் பண்ணால் தான் எதோட ரிசல்ட்டுமே தெரியும்.
1: இப்போ அந்த 40-50 நாள் கழிச்சு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதே லெவலில் பண்ணணும்
0: இல்லை? இப்போ ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு 21-30 நாள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டாவே நம்ம அதுக்கே பழகிடும், திரும்பி திரும்பி நம்ம மாற்ற மாட்டோம். சரியா, நம்மளே அதுக்கு ரொட்டீனுக்கு செட் ஆகிடும். நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஒரு மண்டலம் 48 நாள்னே வச்சுப்போமே, பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் தான் ஃபாலோ பண்ணுவோம்.
1: ஓகே சரிங்க டாக்டர், இப்போ ஃபுட்ஸை தவிர இப்போ நம்ம வந்து ஸ்லீப் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்? இந்த
0: ஸ்லீப் வந்து உமன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அட்லீஸ்ட் 7-8 hours ஆஃப் ஸ்லீப், 8 மணி நேரம் நல்லா தூங்கினாதான் அடுத்த நாள் வேலையை நம்ம ஒழுங்காக பார்க்க முடியும், நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக இந்த தூக்கங்கும் போது அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் குழந்தை இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வராது. எப்போ இந்த தூக்கத்தோட பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 40, எனக்கு தூக்கமே வரல, சரியாகவே நான் தூங்குறது இல்லை, மனக்கவலைகள் இருந்தால் டெஃபினட்டாக தூக்கம் வராது. அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும், ப்ளஸ் நம்ம ஆக்டிவாக மார்னிங்லேருந்து இருக்கணும், மத்தியானத்தில் தூங்காமல் நைட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கணும், டெஃபினட்டாக 8 hours ஸ்லீப்.
1: ஸோ அது இருந்தால் மற்ற வரக்கூடிய பிரச்சனைகளை
0: தவிர்க்கலாம்.
1: சரிங்க டாக்டர், சரி ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்குது. சரி நம்ம மில்லட்ஸ் டயபெட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி நிகழ்ச்சியில் அடுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். காதல தினம் திரைப்படத்திலிருந்து ரோஜா ரோஜா என்ற பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியது, வாலியின் வரிகளில் யாருக்குமான இசைகள் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேரம் இப்போ 3:40 ஆயிட்டிருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது ஆர்ஜே பிரகதீஷ் அண்ட் டாக்டர் ஜனனி. அவங்க இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பேசுகிறோன்னா, ஊட்டச்சத்து வாரம், பெண்களுக்கு ஊட்டச்சத்து வாரம் குறித்து பேசுகிறோம். ஊட்டச்சத்து பெண்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு டேரக்ட் டாக்டர்கிட்ட டேரெக்டாக நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் வேணுமோ கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மட்டும், 2952055545 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட டைரெக்டாக டவுட் கேட்கலாம். சரி, காலர் வராங்க, காலர்கிட்ட என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: அடைப்பேட்டை வெங்கட் சார்.
0: சார், வெங்கட் சார் டாக்டர் இருக்காங்க, டவுட் கேளுங்க.
1: வணக்கம்.
2: ஆ வணக்கம், சொல்லுங்க
1: மேடம். ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ். இப்போ உமன் கேரி பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டரி டயபெட்டிக் எதுவும் கிடையாது. பட் போஸ்ட் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சுகர் ஷூட் அப் ஆகுது. பட் ஒரு சில பேருக்கு அது வந்து நார்மல் சீட் திரும்பிடுறது 1 or 2 months ஆர் 3 months வித்தவுட் டீல் மெடிசன். ஒரு சில பேர் கண்டினியூ பண்றாங்க, பட் இந்த ஃபேமிலியில வந்து ஜெனிக் கிடையாது. பட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒண்ணு, அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம்?
2: இல்ல, அதே
1: மாதிரி என்னென்ன ஃபுட்டுல வந்து ஆஸ் அ டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது?
2: ஓகே, அதாவது நீங்க கேக்குறது வந்து என்னன்னா, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்டஸ் வாங்க. உமனுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் இருக்காது. கன்சீவ் ஆகி ஒரு 20 வாரத்துலேருந்து செக் பண்ணி பார்த்தா சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால டயட்டு கொடுப்பாங்க. டயட்டில் சரியாகலனா மாத்திரை, அதில் சரியாகலனா இன்சுலின். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி 2 weeks அதுவே தானாக சிலருக்கு சரியாகிடும், சிலருக்கு சரியாகாது. இது ஏன் வருதுன்னா, ப்ரெக்னென்சியே ஒரு ஹைப்பர் கிளைஸ்மிக் ஸ்டேட்டு தான். ஸோ அதனால் இது வருது. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்லனா, ஃபஸ்ட்டு வராங்கள்ல செக்கப்புக்கு, அப்போவே அவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்மார்டல் பிளட் சுகர் எடுத்து அவங்களுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவங்கள அப்போயேந்தே டயட்டில் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போலேருந்தே அவங்க என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், ஸோ இப்போ சுகர் இருக்குது என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கணும், ப்ரோட்டீனை அதிகப்படுத்திக்கணும், முட்டை அதெல்லாம் சாப்பிடலாம். அதே மாதிரி சுகரி ஃபுட்ஸ், அந்த வெள்ளையாக இருக்கிற உணவுகள் எல்லாம் அதை சுத்தமாக ஒதுக்க சொல்லலை, கம்மி பண்ணிக்கணும்.
0: ஓகே, சரிங்க டாக்டர். இப்போது நல்லா சொன்னீங்க. இப்போது ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகப்படுத்தினா கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போது ப்ரோட்டீன் அதிகப்படுத்தினா, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இப்போது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, ஒரு பாடி வெயிட் 1 kg 1 gram வந்து ஆட்
2: 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் நெசசிட்டி. இல்லை, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட்டில் வந்து ஒரு 1/2 plate வெஜிடபிள்ஸோ, இல்லை நீங்கள் எடுத்துக்கிற சைட் டிஷ்ஷோ, எய்தர் பன்னீர் அந்த மாதிரி 1/2 plate ப்ரோட்டீன், அதாவது உங்களோட வெஜிடபிள்ஸ் சப்ஜி எல்லாம் இருக்குன்னா 1/2 plate ப்ரோட்டீன், 1/4 plate. 1/2 plate வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா 1/4 plate ப்ரோட்டீன், 1/4 plate தான் ரைஸ் இருக்கணும். அப்போது 3/4 உங்களுக்கு ப்ரோட்டீனும் வெஜிடபிள்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்துடும், 1/4 plate தான் ரைஸ். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது டெஃபினட்டாக நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிடுவீங்க. அதுவும் முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் இல்லை ப்ரெக்னென்சி டைம்லலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மீல்லையுமே, காலையிலையாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், ராத்திரியாக இருக்கட்டும், எல்லா மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு சுண்டலோ இல்லை சென்னா முட்டை பன்னீர் இல்லை ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் டெஃபினட்டாக சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வீட்டிலலாம் சிக்கன் வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடுவோம், வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லை, அது சாப்பிட்றதுனால தப்பா, டெஃபினட்டாக இல்லை. உங்களுக்கு எதில் ப்ரோட்டீன் கிடைக்குதோ அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்லாம், அதனால எதுவும் குத்தம் இல்லை.
0: சரி, இப்போ இந்த எக்ஸசைஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு நியூட்ரிஷன், இப்போ நான் இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் பட் இது என் பாடியில் போகணும்னா எக்ஸசைஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிரகிக்கிறதுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணலாம்? இப்போ சில பேர் அதிகமாக பண்ணுறாங்க.
2: அதாவது யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்றது பாடியில் போகிறதுக்காக எக்ஸசைஸ் கிடையாது, நம்மளோட வெல்பீயிங்காக தான் எக்ஸசைஸ். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், அதாவது லேடிஸாக

0: இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும், ப்ளஸ் வேலையிலையும் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நமக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்க, நம்ம பெருசாக நடக்கிறது இல்லை, எடுத்தா காரு பைக்கு அந்த மாதிரி நம்மளோட நடைப்பயிற்சி அதுவே இல்லை. அப்போது இந்த எக்ஸசைஸ்க்காக அட்லீஸ்ட் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் பர் டே ஃபார் ஃபைவ் டேஸ், இல்லை மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஃபார் ஃபைவ் டேஸ். ரெண்டு நாள் கூட நீங்கள் ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுவும் உங்களால் என்ன எக்ஸசைஸ் முடியுதோ அதை பண்ணணும். நமக்கு முடியாத ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. கிராஜுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணி, இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை, நான் வாக்கிங்கே போனது இல்லைனா இன்றைக்கி 10 நிமிஷம் போங்க, நாளைக்கு 20 நிமிஷம் போங்க, அந்த மாதிரி படிப்படியாக எடுத்தோடனே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. என்ன கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர் சார். அடுத்த காலர் வராங்க, லைனில் வராங்க. வணக்கம். வணக்கம்
2: சாப்பிடுறாங்க.
0: அதுதான் அவங்களோட சாப்பாடுல கரெக்டான ரேஷியோல இந்த புரோட்டீன்லாம் இருக்கா பாரு. டெய்லி ஒரு முட்டை கொடுங்க, வேர்க்கடலை கொடுங்க, சுண்டக்கடலை கொடுங்க, இந்த பச்சை பயிர் கொடுங்க, முளைக்கட்டின பயிர் கொடுங்க. இதெல்லாம் நம்மளோட முளைக்கீரை முருங்கீரெல்லாம் கொடுக்கலாம்ல. வெறும் சாதம் குழம்பு அந்த மாதிரி சாப்பிடாம இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று, இது எல்லாத்தையும் ஒரே நாள் சாப்பிட சொல்ல, ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கொடுங்க.
1: சோ வெரைட்டியா இருந்தா அவங்களுக்கும் ஃபில்லிங்கா இருக்கும்.
0: இல்ல டெய்லி அதே போர் அடிக்காம அந்த மாதிரி சாப்பிடலாம். கண்டிப்பா புரோட்டீன் கொடுக்கணும். இதெல்லாம் புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் சொன்னதுல எல்லாம் டெய்லி ஒரு முட்டை கொடுங்க, அதுவே போதுமானது.
2: ஓகே ஓகே. வேர்க்கடலை நம்ம வீட்ல இருக்கு மேம், நாங்க வியாபாரம் குடும்பம்.
0: அப்புறம் என்ன, அதை அவிச்சு சாப்பிடலாம் இல்ல, வறுத்து கூட சாப்பிடலாம், அவிச்சு கூட சாப்பிடலாம்.
2: சரி மேம்,
1: சரி. நன்றி நன்றி
2: நன்றி, ரொம்ப தேங்க் யூ மேம்.
1: இப்போ மெனோபா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இந்த பீரியட்ஸ் டைம் பெயின் அப்படின்னு சொன்னீங்க மேம். இப்போ அந்த மெனோபாஸ்ன்றப்போ நீங்கள் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணீங்க ஒரு சின்ன சேஞ்சஸ். இப்போ எப்படி வந்து பியூபர்ட்டி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி மெனோபாஸ் வந்து ஒரு சேஞ்சஸ்ன்னு சொன்னீங்க. மெனோபாஸ் அப்போ என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் எடுத்துக்கணும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், அந்த மெனோபாஸ் பீரியடு எப்படி இருக்கும்,
0: அதாவது மெனோபாஸ் எப்போ வரும். பெண்களுக்கு 45-55 வயசுக்குள்ளே தான் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் வந்து நிரந்தரமாக நிற்கும். அப்போது அது வந்து ஒரு உடல்நிலையோட மாற்றம் தான், அது ஒரு நோய் இல்லை. இப்போ வந்து எல்லோரும் ஐயோ எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா மெனோபாஸ் ஆயிடுச்சா அது ஒரு டிசீஸ் மாதிரி அதை பேசிகிட்ருக்காங்க. டெஃபினட்டாக அது கிடையாது. எப்படி ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மெனோபாஸும் வருது. ஸோ அது வந்து ஒரு உடல்நிலையோட கால மாற்றங்கள் தான். ஸோ இந்த மெனோபாஸ் வரப்போகுது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்குன்னா, திடீர்னு உடல் வந்து சூடாகும், ஹார்ட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இரவில் வந்து அதிகமாக வேர்க்கும், ப்ளஸ் இந்த வெஜினல் ட்ரைனஸ்ஸு, ஒழுங்காக தூக்கம் வராமல் இருக்கிறது, ஆங்ஸைட்டி. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே, 40-45, அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப கத்துறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்க, நாங்கள் என்ன பேசினாலும் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது லேடிஸ் வந்து சரி நமக்கு மெனோபாஸ் வரப்போகுது, நான் அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களே தான் அதை ஓவர் கம் பண்ணணும். இந்த எவ்வளோ நாளைக்கு இது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 இயர்ஸ், அதுக்கப்புறம் இதுவே பழகிடும், அதுவே மாறிடும். இந்த மெனோபாஸ் டைமில் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, மெனோபாஸ் எதனால் வருது, உங்கள் பாடியில் உள்ள ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கம்மியாகுது, அதனால மெனோபாஸ் வருது. அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கம்மியானால் என்ன பிரச்சனை வரும், உங்களோட போன் டென்சிட்டி கம்மியாகிடும், போன் டென்சிட்டி கம்மியாகிடும், மசில் மாஸ் கம்மியாகிடும். அந்த டைமில் என்ன பண்ணோம், ப்ரோட்டீன் கால்சியம் அயன் ரிச் ஃபுட், இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக வெயிட் பியரிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ், வாக்கிங்கோட இது ரெண்டும் பண்ணும்போது அந்த போனோட டென்சிட்டியும் மசிலோட மாஸையும் நம்ம வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர். இப்போ வந்து ஒரு டாப் 3 ஃபுட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் இது வந்து ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னா, எக் ஃபர்ஸ்ட்,
0: ப்ரோட்டீன்,
1: அடுத்து
0: சுண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை இருக்கும்ல, வெள்ளை கொண்டக்கடலை இல்லை பிளாக் சன்னா, பன்னீர் சாப்பிட்லாம், சிக்கன், ஃபிஷ், இதெல்லாம் புரோட்டீன் ரிச் ஃபுட். மத்த எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான் சாப்பிட தான் போறாங்க.
1: எடுத்துக்கலாம் அளவா. சரிங்க டாக்டர். ஒரு காலர் லைன்ல வராரு. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ டாக்டர்.
0: ஆ சொல்லுங்க. வணக்கம்மா.
3: குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
0: குட் ஆஃப்டர்நூன்.
3: சப்போஸ் சில டைம்ல எனக்கு
1: வணக்கம்மா, ஒரு நிமிஷம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: லோ ஆயிடுச்சுனா என்ன பண்ணலாம் டாக்டர்?
0: உங்களுக்கு பிபி லோ ஆகுதா?
3: ஒரு
0: நேரம் 135 வரைக்கும் நார்மல் தான், அதே மாதிரி கீழே வந்து

0: 60ல இருந்து 80 வரைக்கும் நார்மல், அந்த மாதிரி இருந்தால் எதுவும் பண்ணணும். உங்களுக்கு தலை சுத்தல் இருக்குது, எனக்கு பிபி கம்மியான மாதிரி இருக்குன்னா உங்களோட சுகர் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப தலை சுத்துதுன்னா பிபி தான் கம்மியாச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் வெந்நீரில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடிக்கும் போது பிபி வந்து ரைஸ் பண்ணும். ஒரு லெமன் ஜூஸ் கூட குடிக்கலாம், போக முடியாது. ஒரு லெமன் ஜூஸில் கொஞ்சம் நிறைய உப்பை போட்டு கூட குடிக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ்ல நிறைய உப்பு போட்டு கூட குடிக்கலாம், உப்போட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து போட்டு குடிக்கலாம்.
1: சுடு தண்ணியில
0: லெமன் புளிஞ்சு குடிக்கலாம்.
2: அப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்
0: டெஃபினட்டா.
1: ஓகே, தேங்க்ஸ்.
2: சரி, நன்றி. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பிபி இப்போ சொல்றாங்க, இப்போ பிபியும் இப்போ அதிகமாக இருக்கு டாக்டர். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நியூட்ரிஷன் மூலியமா நம்ம எதிர்கொள்றது? இப்போ வாக்கிங் எல்லாருமே சொல்லுவாங்க, வாக்கிங் போ, இந்த மாதிரி சைக்கிளிங் போ அப்படின்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் மூலியமா இந்த பிளட் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணலாம்?
0: இல்லை, பிளட் ப்ரெஷர் மெயினாக எதனால வருது? ஸ்ட்ரெஸ்னால வருது. அல்டிமேட்டாக அதை குறைக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். பிளட் ப்ரெஷர் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கு, 150-90 மேலே இருக்குன்னா அதை நம்ம டயட்னால குறைக்க முடியாது, மாத்திரை போடுவோம். ஸோ இப்போ ஒரு 130-90 தான் இருக்குது, அதுலேருந்து 150-90 இருக்குது. அப்போ என்ன மாதிரி ஃபுட்ஸை கம்மி பண்ணலாம்னா உப்பை கம்மி பண்ணலாம், ஊறுகாய் கம்மி பண்ணலாம், அப்பளம் கம்மி பண்ணலாம், புளிப்பு காரம் இதெல்லாம் கம்மி பண்ணும் போது பிளட் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: ஓகே டாக்டர். சரி, நிறைவு காலர் ஒருத்தர் லைனில் வராரு. வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: திருவள்ளூர்லேருந்து டெல்லியிலிருந்து பேசுறேன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். டாக்டர் இருக்காங்க,
0: சொல்லுங்க.
3: ஆமா, நல்லா போயிட்டு இருக்குமா? ரொம்ப எளிமையா போயிட்டு இருக்குமா? ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கு, வாழ்த்துக்கள்மா.
0: நன்றிங்க.
3: இந்த கத்திரிக்காய், சுண்டக்காய் எல்லாம் இதெல்லாம் வேற எதே இதுல இருக்குமா? இதெல்லாம் இருக்கு இல்லைங்கம்மா?
0: சுண்டக்காய் தாராளமா சாப்பிடலாம்.
3: ஆமா,
0: சுண்டக்காய் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம். கத்திரிக்காயில அயன் இருக்காது, அயன் கொஞ்சம் இருக்கும். பட் அயன் ரிச் ஃபுட்னா பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், நீங்க சுண்டக்காய் சாப்பிடலாம். நீங்க ஏபிசி ஜூஸ் குடிக்க சொல்லுங்க. ஆப்பிள், பீட்ரூட் டெய்லி சாப்பிடலாமே.
3: சரிங்க.
2: ஸோ வெஜிடேரியன், இப்போ நீங்கள் சொன்னது வந்து சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன், சிக்கன் சாப்பிட்லாம், இந்த சுவரொட்டி சொன்னீங்க அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சரி, அந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்ஸ்க்கு வந்து அதுக்கும் சொன்னீங்க, பன்னீர் சாப்பிட்லாம்,
0: பன்னீர் கர்ட், விட்டமின் பி12லாம் பன்னீர்,
2: பி12 கர்ட். ஓகே, சரிங்க டாக்டர். இப்போ அடுத்த காலர், வணக்கம். இணைப்பில் இல்லை. சரிங்க டாக்டர், இப்போ இவ்வளோ சொன்னீங்க, இப்போ இவ்வளோ விஷயத்தில் ஏஜ் கேட்டகரி இல்லாமல் சொன்னீங்க. இப்போ எல்லாருமே வந்து முட்டை சாப்பிடலாம், அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. சரி, இப்போ ஆஃப்டர் மெனோபாஸுக்கு அப்புறம் அவங்க வந்து, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்கண்ணே, இந்த மாதிரி இப்போ நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு.
0: இல்லை, இப்போ என்னெல்லாம் சாப்பிட்ணும்னு நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இப்போ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு
2: சொல்லிடுங்க. நல்லதாக இருக்கும்.
0: அதாவது அதிக இனிப்பு, ஸ்வீட்ஸ் வந்து, ஸ்வீட்டை வந்து சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை.
2: இப்போ நேச்சுரல் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, இப்போ மேங்கோ இருக்கு, இந்த மாதுளை இருக்கு, இதெல்லாம்
0: இல்லை, அதெல்லாம் அளவோட சாப்பிடலாம். இப்போ மாம்பழ சீசன் வந்தா 5 மாம்பழத்தை ஒரே நாளில் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடலாம். அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதான் மிராண்டா, கோகோ கோலா, அதெல்லாம் டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று பேக்கடு ஜூஸஸ் இப்போ வருது இல்லை, ஆப்பி ஜூஸ்,

0: அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது மிராண்டா, கோகோ கோலா, அதெல்லாம் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று பேக்கடு ஜூஸஸ் இப்போ வருதுல்ல, ஆப்பி ஜூஸ் ப்ளஸ் மேங்கோ, அது நிறைய வருது ஃப்ரூட்டி, அதெல்லாம் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி பிஸ்கெட்ஸ், கேக் ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ், இந்த பொட்டேட்டோவில் பண்ண டீப் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ், அதிகமாக ரீஃபைன் ஃப்ளவர், ரீஃபைன் ஃப்ளோர் போட்டு கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போட்டு பண்ணுற மைதாவில் பண்ணுற ஸ்நாக்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இப்போ ஸ்டோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல நான்வெஜ் எல்லாம், அது அதிக ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ப்ளஸ் அதிக உப்பு, இந்த லேஸ் எல்லாம் இருக்கேன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபார் டயபெட்டிஸ் ஆல்சோ அண்ட் எவ்ரி ஏஜ் குரூப் இதை வந்து அவாய்ட் பண்ண.
1: ஓகே, புரியுது டாக்டர். சரிங்க டாக்டர், இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்து எங்கள் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான விஷயத்தில் இந்த நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டமாக பல்வேறு தரப்பினர்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் நல்ல சுவாரஸ்யமாக பதிலெலாம் சொன்னீங்க. சரி, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சி நிறைவு பாடல் அலைப்பாயிரே திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமை என்ற பாடல் ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் பாடியது, வைரமுத்துவின் வரிகள் யாருக்கு மணி செயல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சம்மதி உள்ள

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தமிழக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனீத் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலாஸ், சமர்வீர் நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:03 ஆயிட்டுக்க. நீங்களே எழுந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஃபன் பண்ண போகிறது வித் மீ ஆர்ஜே பிரகதீஷ். யார் ஃபன் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க கால் பண்ணி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபன் பண்ண ரெடியா? ஃபன் பண்ணலாமான்னு சொன்னோடனே நம்ம காலர்ஸ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, முதல்ல காலர்ஸ் தான் நமக்கு முக்கியம், காலர்ஸ் கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணன் சார், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா கேமுக்கு ரெடியா? என்னன்னா, நான் என்ன கேம்னு கூட சொல்லாமல் நம்ம காலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வந்துட்டேன். இன்னைக்கு சின்ன சின்ன ரிடில்ஸ் சொல்ல போகிறோம், இந்த ரிடில்ஸ்க்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல போறீங்க, விடுகதைகள் சொல்ல போகிறோம். சரிங்களா? ரெடியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, நான் வந்தா எல்லாரும் ஓடுவாங்க, நான் போனா எல்லாரும் தேடுவாங்க, நான் யார்?
3: தேடுவாங்க,
2: நான் யார்?
3: வெள்ளம்.
2: பாதி வந்துட்டீங்க, வெள்ளம். கரெக்டுங்க, வெள்ளம் கரெக்ட். ஆனா வெள்ளத்தோட சம்பந்தப்பட்டதுதான். தண்ணீரோட சம்பந்தப்பட்டதா? வெள்ளம் சார், தண்ணீரை விட வெள்ளம் தான் ஃபர்ஸ்ட் க்ளூ தான். நீங்க வந்து அதோட சம்பந்தப்படுத்தி பாருங்க. அட்டகாசமா சொல்லிட்டீங்க. சரி, முதல் காலரை பாராட்டும் வகையில் முதல் பாடல் நம்ம போட வேண்டிய நேரம். சரி, நிகழ்ச்சியின் முதல் பாடல் எங்கன்னு பாத்தீங்கன்னா, வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து சரசர சார காத்து என்ற பாடல், சின்மையின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 4:12 ஆயிருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியா நம்ம காலேஜ் கிட்ட பேச நானும் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். சரி, அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம்.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
3: நல்லா இருக்கு சந்திரசேகர் சார், நீங்க ரெடியா?
4: சார்
3: சார் கேக்குதுங்களா?
4: கேள்வி சொல்றீங்களா?
3: உங்களுக்கானது சொல்றேன் பாருங்க. நடக்காம போவேன், நடக்காம போகும், பேசாம சொல்லும், அது என்ன?
4: நடக்காம
3: நடக்காம போகும், பேசாம சொல்லும், அது என்ன?
4: பேசாம
3: சொல்லும்,

0: ஆமா சொல்லும், பேசாம சொல்லும், நடக்காம போகும்.
1: நடக்காம போகும், பேசாம சொல்லும். ஏதாவது
0: ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறது.
1: நன்றி.
0: அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா?
2: கோபி
0: சார். கோபி சார், நீங்க ரெடியா? சரி. எல்லாரையும் சுமக்கும், ஆனா தானே நிற்கும், அது என்ன? எல்லாரையும் சுமக்கும், ஆனால் அது தானே நிற்கும். ஆமா, பேலன்ஸே இல்ல, அது பாட்டுக்கு நிற்கும். எல்லாரையும் சுமக்கும், ஆனால் தானே நிற்கும், அது என்ன?
2: யோசிங்க.
0: கீழே பேலன்ஸ் இருக்குல்ல, என்ன சொல்லுங்க சார்?
2: பூமி.
0: பூமி, அதான் ஆன்சர். கரெக்ட் கரெக்ட். வாழ்த்துக்கள் சார், நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ நம்ம காலர்ஸ் எல்லாம் வந்து சில டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடறாங்க, இன்னும் சில பேர் வந்து சில க்ளூஸ் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிறாங்க. ஸோ நம்ம காலருக்காகவே இந்த கேம் நடத்தினால அவங்க ஹாப்பினஸ் தான் நம்ம முக்கியம். இந்த மாதிரி நிறைய கேள்வி நம்ம ஆன் தி வே வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு கேட்டு வந்தோம். ரௌத்ரம் திரைப்படத்திலேருந்து கோலிமாரே என்ற பாடல், வல்லவன் பாடிய பாடல், கோகுலின் வரிகளில் பிரகாஷ் நிக்கி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரேடியோ 101.4. இங்க எல்லாமே சமதுள.

எஸ் 4:22 ஆகிட்டுக்க நீங்கள் எழுந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? சரி, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம். அப்படிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கிடைச்சிருச்சுல, சந்தோஷப்படுங்க. சரி, உங்களுக்கான கேள்வி ஈஸி, அது எப்படி சொல்ல முடியும்? ஈஸின்றது அவரவரை பொறுத்தது. வீட்டை பூட்டும், வீட்டை காக்கும், மன தூங்காது. ஆப்ஷனா? வீட்டு வாசல்லயே இருக்கும். கிடையாது. சரி, இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாமா உங்களுக்கு? சார், அதை கழட்டி கூட வைக்கலாம். இல்ல, காலிங் பெல்ல கழட்டி வைப்பீங்களா? டெய்லி வீட்டுல இருந்து புதுசா இருக்கு.

0: புதுசா இருக்கு எனக்கு, சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன்.
0: சார் சத்யநாராயணன், நீங்க ரெடியா?
2: சொல்லுங்க.
0: தண்ணீருக்கு மேலே நிற்பேன் நான் யார்?
2: தண்ணீருக்கு மேலே
0: நிற்பேன் நான் யார்?
2: தாமரை?
0: தாமரை கிடையாது, தாமரை மாதிரி இன்னொன்று அது கூடவே இருக்கும்.
2: அப்படியா?
0: ஆமா.
2: இந்த காளான்
0: இல்ல, தாமரை பாதி சொல்லிட்டீங்க, மீதி சொல்லணும், அது கூடவே தான் இருக்கும். சார் இணைப்புல கோளாறு. ஹலோ.
2: தண்ணீருக்கு
0: மேல சொன்னீங்க, தண்ணீருக்கு மேலதான் இருப்பேன். தாமரை பாதி கரெக்ட், இன்னும் சொன்னா கரெக்டா இருக்கும்.
2: ஆமா, தாமரை தான் கெஸ்ஸா தோணுது.
0: தாமரை இலை கூட இருக்கும் இல்லையா?
2: தாமரை,
0: தாமரை இலை.
2: ஆமா, தாமரை இலை.
0: உங்களுக்கும் பாஸ் மார்க், கரெக்ட் ஆன்சர் நீங்களும் சொல்லிட்டீங்க, நான் அப்படியே வச்சுக்கிறேன்.
2: நன்றி, நன்றி, தேங்க்யூ,
0: நன்றி. ஸோ நம்ம நேர்கள்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, நம்மளும் அடுத்த வாட்டி டஃப்பான கொஸ்டின் செட் பண்ணி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. சரி, அடுத்த கலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் முகப்பேர்லேருந்து பிரமிளா பேசுகிறேன்.
0: பிரமிளாம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நலம், நலம். சரி, இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி.
3: ஆ, சொல்லுங்க சார்.
0: பார்க்கிறேன் ஆனால் கண்ணை திறக்கவில்லை, அது என்ன? நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார். சார், தலைப்பெல்லாம் சூப்பரா இருக்குது, பாட்டெல்லாம் சூப்பரா இருக்குது.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
4: அருமையா ஒரு விடுகாது சொல்லுங்க சார்.
0: அருமையா சொல்லிட்டா போச்சு.
4: சொல்லுங்க சார்.
0: தண்ணீரிலே பிறக்கும், தண்ணீரிலே மறையும், அது என்ன?
4: தாமரையல சார்.
0: அது மறையாது, தண்ணீர்ல மறையுமா? தண்ணீரிலே பிறக்கும், தண்ணீரிலே மறையும், அது என்ன? யோசிங்க.
4: தாமரையில இருந்தா நினைச்சேன் சார்.
0: இல்ல, தாமரை கிடையாது, தாமரை வந்து மிதக்கும். சரிங்களா?
4: குழு கொடுங்க சார்.
0: குழுவா? சரி, அது இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது உணவு ரீதியா.
4: தெரியல
0: இன்னும் சில பல ரிடில்ஸோட விடுகதையோட நான் காத்திருக்கிறேன். சரி, அடுத்த விடுகதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். லியோ திரைப்படத்திலிருந்து பேட் ஆஸ்மா என்ற பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் இசைத்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 4:33. ஒரு முக்கிய அறிவிப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் எம்ஜி மோகனகிருஷ்ணன் என்பவருக்கு அவசர சிகிச்சைக்காக ஓ நெகட்டிவ் வகை ரத்தம் அவசரமாக தேவைப்படுகிறது. இரத்த தானம் செய்ய விரும்புவோர் சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியை உடனடியாக அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாலு 4:33 ஆகிட்டுக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே பிரதீஷ். சரி, ஃபன் பண்ண காத்துக்கிட்டு இருக்க எல்லா காலர்ஸ்க்கும் இப்போ ரெடியா இருங்க. இப்போ அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: குடுவாஞ்சிலிருந்து
0: கல்பனா. நலமா?
1: சரி,
0: நான் நலம். உங்களுக்கான கேள்வி, நீங்க ரெடியா? சரி, என்ன துவச்சா அழுக்காயிடுவேன், நான் யார்? எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது நான் என்னை துவச்சா நான் அழுக்காயிடுவேன், நான் யார்?
1: பூனைக்குட்டியா?
0: துவச்சாதான் எல்லாம் சுத்தமாகும், ஆனா இது துவச்சா அழுக்காயிரும். இல்ல வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார்
2: இருந்து
0: பேசுறீங்க?
2: என்ன
0: துவச்சா அழுக்காயிடுவேன், நான் யார்?
2: என்ன
0: துவச்சா அழுக்காயிடுவேன், துவச்சா அழுக்காயிரும், நான் யார்?
2: இல்ல சார், டக்குன்னு வரல
0: சார். நான் க்ளூ கூட கொடுக்கறேன். நம்ம உடல்ல வந்து பாதி அதுதான் இருக்கு. ரொம்ப வந்து ரொம்ப தேவையான விஷயம். அது இல்லாம மனிதனால வாழவே முடியாது. தண்ணீர், அதுதான் கரெக்டான விஷயம். நம்ம எல்லாமே வந்து தண்ணி வச்சுதான் எல்லாத்தையும் துவைக்கிறோம். அது சுத்தம் ஆயிடுது, தண்ணி அழுக்காயிருது,
2: தண்ணிக்குள்ள
0: போற கலந்துருது. கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் சார்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி சொல்றேன்.
3: ஈஸியா சொல்லுங்க சார்.
0: கால் இல்லாமல் சுவடு வைக்கும் அது என்ன?
3: சார்,
0: கால் இல்லாமல் சுவடு வைக்கும் அது என்ன?
3: கால் இல்லாமல்,
0: கால் இல்லாமல் சுவடு, ஒரு மார்க் சுவடு வைக்கும். கால் இல்ல, கால் இல்லாமல் சுவடு இல்ல. பாம்பு காலே கிடையாது, கரெக்ட் தான். ஆனா சுவடு வைக்கும், அது வந்து ஒரே இது மாதிரி இருக்கும், வெச்சா வெச்சது மாதிரி இருக்கும். இல்ல, அது உயிரினமே கிடையாது. அக்ரிணே, அது அக்ரிணே உயிரினமே கிடையாது. கால் இல்லாமல் சுவடு வைக்கும் அது என்ன? நீலம், கருப்பு, சிவப்பு, பச்சை அப்படின்ட்டு
3: நினைக்கிறேன்.
0: கோலம் கிடையாது. படிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. படிக்கிற விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. சூப்பர் சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. க்ளூ இருந்தா போதும், நம்ம லிசனர் எல்லாம் டக் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க.
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? இனிமே க்ளூ, அதாவது கேள்வி டஃபா செட் பண்றது இல்லை, இனிமே க்ளூவையும் டஃபா செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல இருந்து இனிமேலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்த நேரம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம், ஃபன் பண்ணலாம் பண்ணி. அடுத்த பாடல் விவேகம் திரைப்படத்திலிருந்து சர்வைவா என்ற பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப

0: பணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: எஸ் 4:44 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஃபன் பண்ண அடுத்து யார் வராங்கன்றது பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? புரியல
1: சார்.
0: சார், உங்கள் இணைப்பில் வந்து சரியில்லை, கொஞ்சம் திரும்ப ஒரு அடி சொல்லுங்க. சொல்லுங்க சார். வெங்கடேஷ் சார். சார், நீங்கள் ரெடியா? உங்களுக்கான கேள்வி நினைக்கிறேன். அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சரி, உங்களுக்கான கேள்வி, தலை இல்லாமல் தொப்பி போடுவான்.
1: இல்ல
0: தொப்பி போடாதே சீப்பு.
1: அதான் தொப்பி போடாதல.
0: ஆமா சார், நான் க்ளூ தரேன் உங்களுக்கு.
2: ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட்.
0: ரப்பர் பேண்டும் கிடையாது சார். நான் க்ளூ தரேன் உங்களுக்கு, சரிங்களா?
1: சொல்லுங்க
0: சார். சரி, இப்போ அந்த மர வேலைகள்லாம் அது ரொம்ப பயன்படும்.
1: சுத்தி
0: கூட சுத்திய வச்சுன்னா அடிப்பீங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டீங்க. போங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அடுத்த கலர். வணக்கம். சார், பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா கேக்குது. அந்த கேக்குதுங்களா? இப்ப நல்லா கேக்குது. சரி, உங்களுக்கான இது சொல்லாங்களா? என்ன நிரப்பினா இறங்குவேன், காலி பண்ணா உயருவேன், நான் யார்?
1: என்ன நிரப்பினா
0: இறங்குவேன், காலி பண்ணா உயர்வேன், நான் யார்? ஏதாவது க்ளூனா? சரி, உங்களுக்கான க்ளூ வந்து எல்லா கடைகள்லயும் இருக்கும்.
1: தராசு.
0: அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டீங்க. போங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. சரி, அடுத்த காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: சரஸ்வதிமா, நலமா?
3: ஃபைன், தேங்க் யூ. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கான கேள்வி ரெடியா நீங்க?
3: கேளுங்க.
0: சரி, இப்போ வாய் காலும் கையும் இல்லை, காலும் இல்லை, ஆனால் வீடு முழுக்க சுத்தி சுத்தி வரும், அது என்ன?
3: கையும் இல்லை, காலும் இல்லை,
0: வீடு முழுக்க சுத்தி சுத்தி வரும், அது என்ன?
3: தொடப்பமா?
0: தொடப்பம் எப்படி சுத்தி சுத்தி வரும்? நீங்க கை பிடிச்சிருக்கீங்கல்ல, சப்போர்ட்டே கிடையாது. சோலோ பெர்ஃபார்மன்ஸ்.
3: ஃபேன்.
0: இல்ல.
3: க்ளூ கொடுங்க.
0: க்ளூ வந்து அது இல்லாம இருக்க முடியாது.

0: இல்லாமல் அது ஒரு பொருளா?
1: இல்ல, பொருள் கிடையாது. அது
0: ஆ,
1: இல்லாம மனிதனால இருக்கவே முடியாது.
0: அது இல்லாம மனுஷனா இருக்கோம்னா
1: ஆமா,
0: மூச்சு காற்று.
1: காற்று. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சீங்க. போங்க.
0: காற்று. ஓகே,
1: சூப்பர் சூப்பர்,
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள்
0: சூப்பர்,
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சரி, அப்படியே ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டா என்ன கேட்டாலும், சார் இவ்வளவுதானடா உனக்கு என்ன கேள்வி வேணும், உனக்கு என்ன என்ன வேணுமோ கேள்வி கேளு, உனக்கு என்ன பதில், ஒரு பதில் என்ன, நாலு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லிசனர்ஸ் எல்லாமே நமக்கு சவால் விடுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஐ அக்செப்ட் த சேலஞ்ச், சவாலுக்கு நான் ரெடி. சரி, அந்த சவாலுக்கு முன்னாடி அடுத்த பாடல் வந்து ஃபன் பண்ணம்மா திரைப்படத்திலிருந்து, காதலன் படத்திலிருந்து, ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு சொல்லிட்டு பாடல் கேட்கலாம். ஏஆர் ரகுமான் பாடிய பாடல், ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: 4:55 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். சரி, நிறைவுக்காளர் யாருன்றது பார்ப்போம். வணக்கம். வணக்கம்
1: கோபுரத்தனம்
0: சார், கேக்குதுங்களா? ரொம்ப லோவா இருக்கு.
1: கோபுரத்தனம் சொல்லுங்க
0: சார், உங்களுக்கான கேள்வி ரெடியா? நீங்க
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி சார் கேக்குதுங்களா? இரட்டை சகோதரர்கள் எப்போதும் அருகருகே இருப்பார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் யார்? ஆமா, பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. புரியல, கை விரல் கிடையாது, இரட்டை ரெண்டே பேர் தான் இருப்பாங்க. கை விரல் கிடையாது, அதே மாதிரி இன்னொரு பாகம்
1: தான்.
0: சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. நிகழ்ச்சி ஆமா, கரெக்ட் ஆன்சர்.
1: சரி, அப்படிதான் சொல்றாரு. அதாவது யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்வார், அவர் யாருக்கு கொடுக்க மாட்டார். யார் அவர்?
0: யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்ள, அவர் யாரும் கொடுக்க மாட்டார். யார் வாயா?
1: யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்வார்,
0: யார் கொடுத்தாலும் சாப்பிட்டே இருக்கலாம். தெரியல,
1: எல்லா இடத்துலயும் இருப்பார். கிராமம், நகர்ப்புறம், எல்லா இடத்துலயும் இருப்பார் அவர்.
0: தெரியலீங்க சார், நீங்களே சொல்லிருங்களேன்.
1: வேற யாருன்னா, ஒரு குப்பை தொட்டி.
0: குப்பை தொட்டி. ஓ, சரி சரி, நல்ல நல்ல இது. சரிங்க.
1: அதே மாதிரி என்னை வீட்டு சாப்பிடுவார்கள், ஆனால் நான் எதையும் சாப்பிட
0: மாட்டேன்.
1: நான் யார்?
0: ஓ, தெரியலீங்களே.
1: அது வந்து தட்டு.
0: தட்டு தட்டு. ஓகே, நல்லா இருக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றிங்க சார். ஸோ நிகழ்ச்சி நிறைவு காலர் வந்து நமக்கே வந்து இன்னொரு ஒரு ரிடல் சொல்லி நம்மளையும் யோசிக்க வச்சுட்டு போயிட்டாரு. சரி, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில்? ஃபன் பண்ணிட்டோன்னு ஓரளவுக்குன்னு நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சி நிறைவு பாடல் தர்பா திரைப்படத்திலிருந்து நம்ம சும்மா கிழின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பாட்டு கிழிச்சு விட்டு போகலாம், கிளம்பலாம். ஸோ அது பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவேக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 14 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலஸ், சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:03:30. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பசுமையான நினைவுகள் மனசில் அப்படியே நிழலாடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேசிக்கிட்டு

0: இருக்கலாம் அதனுடைய நினைவுகளை பத்தி. இன்னைக்கு நாம அதுல இருந்து எதை பேச போறோம் அப்படின்னா, பள்ளி காலத்துல நிறைய போட்டிகள் நடந்திருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாறுவேட போட்டிகள் நடந்திருக்கும் இல்லையா, அதுல நீங்கள் கலந்து கொண்ட அனுபவம் அதை பத்தி என் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேர்களா இருந்தா 0 4 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: சின்ன வயசுல வந்து கிருஷ்ணன் வேடம் அப்படிங்கறத போட்டிருக்கேன், புல்லாங்குழல், அதுக்கப்புறமா அந்த காஸ்டியூம், அப்புறமா அந்த உடம்புல அந்த நீல கலர் பெயிண்ட், இது எல்லாமே என்னுடைய அம்மா பார்த்து பார்த்து வாங்கினாங்க.
0: வாழ்த்துக்கள். வணக்கம் மேடம், போயார் இங்கிருந்து? கலா மேடம் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
2: என்ன சொல்றது, காலேஜ்ல இதெல்லாம் பண்ணு சொல்லாங்க, அதெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றது. எனக்கு பாத்துட்டீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போட்டேன்.
0: இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ,
2: ஆமா அப்ப பாத்துட்டீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர இந்த வேடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி என் தம்பி கொடுத்தாங்க, எனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது பண்ணிட்டு அந்த என்ன சொல்றதா, அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறதா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா கிடைச்சிருது,
0: கிடைச்சிருந்தா
2: அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. ஆமா, எங்க அப்பா தான் தச்சு கொடுத்து, எங்க அப்பா டெய்லர் அப்ப சின்ன வயசுல, அது எங்க அப்பா அழகா தச்சு கொடுத்து அந்த போட்டு கேப் எல்லாம் போட்டு நின்று சூப்பரா இருந்தது. அதோட அனுபவம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. ஏற்கனவே இந்த விஷயத்த நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன், இப்ப ரெண்டாவது உங்ககிட்ட பதிவு பண்றேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி சார். வணக்கம் போய் யாருங்க இருந்து?
3: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்கம்மா.
3: திருவிட்டூர் பத்மாவதி, நல்லா இருக்கிறேம்மா.
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேம்மா. நான் வந்து ஸ்கூல்ல வந்து டிராமா எல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தா கூட எனக்கு வந்து சைக்கிள் பந்தய விட்டாங்க. பத்தாவதுல ஏழு பேர் என் கூட போட்டு, அத ஏழு பேர் நான் முன்ன போய் ஜெயிச்சு வாங்கி அந்த கப்பை நான் முன்ன வச்சுக்கிறேம்மா.
0: அடடா அடடா அடடா, ரொம்ப அழகுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம் இணைந்தவர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு. ஒரு முக்கிய அறிவிப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் எம்ஜி மோகனகிருஷ்ணன் என்பவருக்கு அவசர சிகிச்சைக்காக ஓ நெகட்டிவ் வகை இரத்தம் அவசரமாக தேவைப்படுகிறது. இரத்த தானம் செய்ய விரும்புவோர் சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியை உடனடியாக அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேரம் 5:45 நொடிகள் ஆயிற்றிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளி காலத்துல மாறுவேட போட்டிகள்ல கலந்து கொண்ட அனுபவங்கள், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு

0: ஓம் எஸ் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் அழின் போய், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், என்று இந்த சுகந்திர தாகம் கிழக்கு தாமரை ராஜசேகர் மேடம், பாரதியார் வேசம்
0: போட்டேன்.
1: ஓகே மேடம், தேங்க்யூ,
0: நன்றி.
1: லைன்ல இருப்பாங்க.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம் அழின் போய், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், கோயம்புல இருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் இருக்கு மேடம். நான் அந்த மகாகவி பாரதியார் வேஷம் போட்டேன் மேடம். அந்த அது வந்து அப்புறம் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரல நாட்டிசை
0: சேர நன்னாட்டிலம் பெண்களுடனேயா?
2: பெண்களுடன் டக்குன்னு வரல மேடம், லைன் போட்டுனே.
0: நல்லா அழகா பாடுனீங்க இல்லையா?
2: ஆமா மேடம், பிரைஸ் கிடைச்சது மேடம்.
0: பிரைஸும் கிடைச்சது, ரொம்ப அழகு சார், நன்றி. வணக்கம் அழின் போய், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் திருப்பாச்சிலிருந்து இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா. நான் வந்து சிறு வயசுல ஒரு ஏழாவது படிக்கும் போது மாறுவிட போட்டி போட்டேன். அதுல எப்படின்னா, வீரபாண்டி கட்டம்பன் நானும் வந்து நான் வந்து அவரை கைது பண்ற மாதிரி வீரபாண்டி கட்டம்பன். அது எனக்கு சுவாரஸ்யமா, எனக்கு நீங்க தான் சாட்சி சொல்ற, ஏன் வீரபாண்டி நீ கைது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் ரெண்டும் சரி கடிச்சு நிற்போம் பக்கத்துல பக்கத்துல. இது என்ன கொடுமைன்னா, அந்த நடிச்சவருக்கு மேல டவுல் போட போடாம இருந்தாங்க. அப்ப நான் ஒரு கடைசியில ஒரு டவுல் எடுத்து போயிருந்தேன், அதை கொடுத்த கட்ட உனக்கு அது இன்னும் மறக்க முடியாது.
0: நன்றி, நன்றி, நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து நாம பேசுவோம், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அதை பத்தி பரிசு வாங்கியிருப்போம், இல்ல பரிசு வாங்கல அப்படின்னாலும் அதுல நாம கலந்துகிட்டதே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், ஜோடி திரைப்படத்தில இருந்து, சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வரலதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில். பாடலுக்கு முன்பு
4: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:17 25 நொடிகள் ஆயிற்றுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் பள்ளி காலத்தில் மாறு வேட போட்டிகளில் கலந்து கொண்ட அனுபவம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055544. எஸ் வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. மறக்க முடியாது. என்ன பேசுனீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்துருச்சு, ஆனா அந்த நினைவு இல்லையா? பாரதியார் மாதிரி அவ்வளவு கம்பீரமா நின்ற ஒரு நினைவு. நன்றி சார், வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது எனக்கு பார்வை வந்து இப்ப ஃபுல்லா ரெண்டு கண்ணுமே தெரியாது. அப்ப நான் ஒரு கண்ணு அப்ப ஒரு 8-9 வயசுல
0: சரி,
1: அப்ப நான் ஸ்கூல்ல வந்து மேடம் எனக்கு வந்து ஒரு பெண் வேஷம் போட்டு விட்டாங்க. தாவட தாவணி கட்டி தலையில வந்து கருப்பு துணி கட்டி இடிமுடி வச்சு நல்லா தலையெல்லாம் புண்ணி விட்டு கையில வளவையெல்லாம் போட்டு மணியெல்லாம் போட்டு பட்டன் தோடு போட்டு, ஏன்னா வந்து இந்த இழந்த பழம் பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து

0: அது பாட சொல்லி என்ன ஆட சொன்னாங்க.
1: ஓ,
0: அதுல ஆடின உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிச்சு மேடம்.
1: அடாடாடா,
0: அதை மறக்கவே முடியாது.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாம்பட்டியில பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். அதாவது இதுக்கு கொடியேற்ற விழாவுக்கு அப்ப நான் மூணாவது நாலாவது படிக்கிறேன் மேடம், சரியா ஞாபகம் இல்ல.
1: சரி.
2: ஆனா வேஷ்டி கட்டிட்டு வர சொன்னாங்க.
1: ஓ,
2: வேஷ்டி கட்டிட்டு வந்தா அந்த நேரத்துல வந்து வேஷ்டி கிடையாது.
1: ஆமா, அப்பெல்லாம் இல்ல.
2: அதனால இருக்குற டவல ஒண்ணு கட்டி விட்டு ஒரு ஒயிட் சட்டையை போட்டு கொடியை குத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. கொடி கூட அது அப்போ அது இல்ல
1: இல்ல,
2: அது துண்டு போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க மேல சட்டை, ஒயிட் சட்டையை போட்டு. ஆனா வந்து இன்னாருன்னு இல்ல, அது கூட கொடி ஏத்தும் போது கூட நிக்கிற மாதிரி அந்த மாதிரி இது பண்ணாங்க. அது ஒரு ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்துல எனக்கு.
1: மகிழ்ச்சி சார், நன்றி சார். சொன்ன மாதிரி இப்ப ஏதாவது இன்னைக்கு சொன்னா கூட நம்ம உடனே போய் வெளியில துணி வந்து நாம தனியாவோ நாம பர்சேஸ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா இப்போ வந்து ரெண்டலுக்கும் கிடைக்குது. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் நாம ரொம்ப அழகா எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த காஸ்டியூம் அப்படின்னா A to Z நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அழகா அதை போட்டுட்டு போய் நிக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா அப்பெல்லாம் வந்து எதுவுமே இல்லாம வீட்டில் இருக்கிறத வச்சு தயார் பண்ணி இருக்கிறத வச்சு மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கி அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இப்போ வந்து போட்டோ எடுக்கிறோம், உடனே நாம வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், நிறைய வந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு சூழல், சமூக வலைதளங்கள் நிறைய இருக்கு. அப்போ வந்து அந்த போட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வந்து அந்த சின்னதாக டிவிக்கு மேலே வைக்கிறது, அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகு தான் இல்லையா? தொடர்ந்து நாம பேசுவோம், மாறுவேட போட்டி பள்ளி காலத்தில் நீங்கள் போட்ட ஒரு மாறுவேடம் என்ன, அதனுடைய அனுபவங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள், இது FM ரெயின்போ 101.4.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 12B திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்க வைரமுத்து, வரிகளில் ஹாரி ஜெயராஜன், இசையில் KK மற்றும் பிரசாந்தி, குரலில் கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 5:36:32 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளி காலத்தில் மாறுபேட போட்டிகளில் கலந்து கொண்ட அனுபவம், அந்த அனுபவத்தை நீங்கள் ரெயின்போ எஃப்எம்ல எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். எஸ், அந்த வேடம் போடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தப்பட்டதை வந்து படிச்சுட்டு போய் பேசுறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு தனி கலை இல்லையா? நிறைய குழந்தைங்க வந்து அப்படியே நல்லா படிச்சுட்டு வந்தாலும் மேடையில் வந்த உடனே அந்த க்ரௌடை பார்த்த உடனே அப்படியே மறந்துடுவாங்க. என்ன பேசுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தோணவே தோணாது. அப்படியும் அதில் பேசி பரிசு வாங்கி அந்த அனுபவம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். எஸ், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், ஜெயசீலன்.
0: சொல்லுங்க சார். சார், பள்ளி காலத்துல மாறுவேட போட்டிகள்ல கலந்து கொண்ட அனுபவம். சரி,
1: மாறுவேட போட்டில அப்போ பாரதியார், திருமண பாரதியார்
0: பாரதியார் தான் எப்பவுமே. என்ன பேசுவீங்க?
1: அச்சமில்ல அச்சமில்ல அச்சமில்ல பாரதியார்.
0: இது கொஞ்சம் ரெண்டு ஒரு ரொம்ப அழகு சார். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: கூல். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அண்ணாநகர்ல இருந்து மாலி பேசுறேன். இந்த எட்டாவது படிக்கும் போது இந்த குறி சொல்றோம் அந்த பெட்டி, அந்த ஒரு கம்பு
0: கூட கம்பு,
1: எனக்கு முடியல நிறைய இருக்கும். அந்த கொண்டை போட்டு ரொம்ப
0: கொண்டையில பூ வச்சு
1: பரிசுலாம் கிடைக்கல. ஏன்னா நம்மளோட நிறைய வாயில் சரி இருக்குமா, அந்த அந்த அப்ப அந்த மாடல்ல நினைச்சு பாக்குறேன். இப்போ சாதாவோட மாதிரி கட்டி அந்த பெட்டி, அப்ப வந்து நார் பெட்டி நிறைய விற்கும், எப்பவுமே இருக்கும், எல்லாரும் வீட்லயும் இருக்கும் அந்த பெட்டி. அதுக்கு ஒரு கம்பு
0: கம்பு நினைவுகள் எப்பவுமே வந்து இனிமை கொடுக்கிறது. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன். நாலாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்போ ஸ்கூல்ல ஒரு நாடகம் போட்டாங்க, போட்ட உடனே அதுல தர்மம் கேக்குறது அந்த சீனு ஒரு பையன் வரல. அப்போ டீச்சர் வந்தாங்க, என்ன தாமோதரன் இதை நீ பண்றியா அப்படின்னு. ஆசிரியர் என்ன சொன்னாலும் இந்த மாணவன் செய்வேன், எனக்கு அம்மா இல்ல இல்லையா, நீங்க சொல்றப்போ எனக்கு அம்மா ஸ்தானம் தானே அப்படின்னு. அந்த ஆசிரியர் அப்படியே என்ன கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு நீ தர்மம் கேட்கணும்னு சொன்னோடன இந்த சரஸ்வதி சப்தில ஒரு பாடல் இருக்கு, ஒரு பாடல் பாடுவாங்க போட்டு காட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் கை காட்டினாங்க, எப்படி நாங்க என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தது அப்படின்னு. அதனால நான் வாங்கின பரிசு இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த ஆசிரியருக்கும் நான் EMS அடங்க பண்ணியிருக்கேன்.
0: ஆசிரியருக்கும் வந்து நாம அவங்களுடைய நினைவுகள்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்கிய ஒரு மிக சிறந்த பணியை அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா. தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில இருந்து சிவகார்த்திகேயன் வரிகளில், டிமானின் இசையில், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீட்டி மோகன் குரலில் பாடலுக்கு முன்பு.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Rainbow FM. Kanda kannadagi, unakku naan ministry la edam paakuren. The back la push.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமை

0: முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 5:40 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளி காலத்தில் மாறுவேட போட்டிகளில் கலந்து கொண்ட அனுபவம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8, இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: சொல்லுங்க சார்.
3: மேடம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: பள்ளி காலத்துல மாறுவேட போட்டிகள்ல கலந்துகிட்ட அனுபவம் சார்.
3: மாறுவேட போட்டி அனுபவம்டா, இந்த மாதிரி இது மேடம், கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். அதுக்கு அந்த கிறிஸ்துமஸ் அப்ப இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த மாதிரி விவசாயம் போட சொல்லி மாத்தி மாத்தி அப்படியே நாங்க ஆசிரியர் எல்லாம் போட சொல்லி அந்த மாறு வேஷத்துல அப்படியே தாத்தா மாதிரி விவசாயம் போட்டு போய் நடிச்சேன் மேடம்.
2: சூப்பர் சூப்பர்,
3: மறக்கவே முடியாது மேடம். நீ சொல்லாம அந்த கிறிஸ்துமஸ் ஞாபகம் தான் எனக்கு வருது. பள்ளி ஸ்கூல்ல போய் படிச்சதும்.
2: நன்றி நன்றி சார், நன்றி சார். வணக்கம் அப்படின் போய் யாரங்க இருந்து?
4: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் மேடம்.
2: சொல்லுங்க
4: மேடம். நாங்க ஸ்கூல்ல ஒரு பாட்டு வச்சாங்க மேடம், பாரதி விலாசம் பாடம். பாட்டு வந்து இந்திய நாடுன்னு ஒரு பாட்டு வரும் மேடம். அதுல வந்து முருகர் மேரியா, கிருஷ்ண மேரியா, பாய் மேரியா, அந்நீரா ட்ரெஸ் போட்டுன்னு நாங்க டான்ஸ் ஆடணும் மேடம். நான் வந்து பாரதியார் வேஷம் போட்டேன் மேடம். பாட்டு சூப்பரா டான்ஸ் ஆடணும். எல்லாரும் எங்களை பாராட்டினாங்க, பரவாயில்ல சூப்பரா நடிச்சுக்கிறாங்கன்ட்டு சொல்லுவாங்க மேடம்.
2: ரொம்ப அழகு சார், நடிச்சது இல்லாம நடனம் ஆடி ரொம்ப அழகா வந்து எல்லாருடைய பாராட்டையும் வாங்கிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் போய் யார் இங்க இருந்து?
5: ஆனந்த் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
5: கொரோனா வேஷம் போட்டோம் மேடம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தான் அந்த பாட்டுக்கு மேடம். ஒளிவிளக்கு படத்துல எம்ஜிஆர் வருவார்ல, அதுவே ஆனந்த மேடம். எத்தனாவது படிக்கும் போது மேடம்?
2: எத்தனாவது படிக்கும் போது?
5: எட்டாவது
2: படிக்கும் போது. சூப்பர் சார், நன்றி நன்றி. பள்ளி காலத்துல மாறுவேட போட்டிகள்ல நீங்கள் கலந்து கொண்ட அனுபவம், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ் வணக்கம் அழையின் போய் யாரு இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: கோபி.
2: சொல்லுங்க சார்.
6: ஹலோ.
2: சொல்லுங்க சார்.
6: மேடம் நான் படிக்கிற காலத்துல முடியாத போறேன்னு சொல்லிட்டு 1985 அதுல வந்து எனக்கு வந்து இந்த வெள்ளக்கார பிறக ஒரே ஒரு சீன் நடிச்சேன். அதுல இருந்து அதுக்கப்புறம் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்து அப்புறம் ஸ்கூல் ஊர்ல கிராமத்துல நடக்கிறதுல
7: எனக்கு இந்த அனுபவம் இல்ல, ஆனா என் பசங்களுக்கு எல்லாம் நிறைய பண்ணும் மேம். நிறைய வேடம் போட்டு நிறைய அவங்க தனியார் பள்ளியில படிச்சாங்க, நிறைய பண்ணோம். எங்க பள்ளிகள்லயும் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நேரு, காந்தி வேஷங்கள் எல்லாம் போடுவாங்க. நான் சுதுதயா சிறுவர் சங்கம் படிச்சு இருந்தேன் மியூசிக் கிளாஸ்ல, அங்கேயும் அந்த மார்வேட போய் இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியை தரும் மேம். மேம் அப்புறம் இன்னொரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் மேம்.
2: சொல்லுங்க.
7: சில பேர் கடைசி நேரத்துல வந்து தலைப்பு கேக்குறாங்க. நிறைய பேர் அந்த நேர் வர தலைப்பு கேட்டா கான்செப்ட் என்னன்னு
2: கேட்டா
7: அவரு அன்னைக்கு கடைசி நேரம் ஒன் அவரா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கல, கடைசி நேரம் தலைப்பு கேக்குறாரு. அது கேள்வி நிகழ்ச்சி கேட்டா சுவாரஸ்யம் இருக்கலாம். நல்லா யாரா என்னென்ன பேசினாலும் ஒரு அஞ்சு

0: பண்ணிட்டு நம்ம வரலாம்ல.
1: உண்மைதான், உண்மைதான் சார். மற்றவர்களுடைய கருத்துக்கும் நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அதையும் கேட்டுட்டு பேசணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து முன்னாடி, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வேடம் போட்டுட்டு நிற்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு புறம். இப்போ புராண கதைகள் அந்த இதிகாசங்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக மாறி பண்ணுறது அப்படின்னு ஒரு புறம். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே ட்ரெண்டியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பழங்கள், காய்கறிகள், பறவைகள், விலங்குகள் அந்த மாதிரியெல்லாம் கூட மாறு வேடத்தில் வந்து பிள்ளைங்க அந்த மாதிரி பேசுறதையும், அந்த பழம் அதனால் என்ன பலன் இருக்குது, அது எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி வந்து பேசுகிற ஒரு வழக்கமும் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாறு வேடம் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் நாம் பண்ணியிருக்கோம், அதன் மூலமாக நாம் என்ன ஒரு நல்ல கருத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரலில் யுகபாரதியின் வரிகளில் ஹாரி ஜெயராஜின் இசையில் பீமா திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருப்போம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 5:52 ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பள்ளி காலத்துல மாறுவேட போட்டிகளில் கலந்து கொண்ட அனுபவம், அந்த அனுபவம் மூலமா கிடைத்த பரிசுகள், அதை பத்திலாம் ரொம்ப அழகா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ், எங்க கூட பேசணும், உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்க தொடர்ந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேர்களாக இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க. எஸ், அந்த மாதிரி கலந்துக்கிறது மூலமா ஒரு தன்னம்பிக்கை வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படும். நமக்குள்ள இருக்கிற திறமைய கண்டிப்பா பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத களமா வந்து நிச்சயம் இருக்கும். அந்த களத்திற்கு உறுதுணையா வந்து ஆசிரியர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. செப்டம்பர் மாதம் அப்படின்னாலே ஆசிரியர் தினம் வர இருக்கு. ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா அவங்க நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய விதமா இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். அந்த மாதம் மட்டும் இல்லாம எப்பவுமே ஆசிரியர்களினுடைய அந்த தொண்டையும் சேவையையும் நாம வந்து நிச்சயமா நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒன்னாதான் கண்டிப்பா இருக்கும். அப்படி நிறைய பேருடைய திறமையை அந்த ஆசிரியர்கள் வெளியில கொண்டு வந்து என்ன இந்த மாதிரியெல்லாம் மேடை ஏத்துனாங்க, நடிக்க வச்சாங்க, பேச வச்சாங்க, பாட வச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாவும் இருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம் சொல்லுங்க.
2: ஹலோ,
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் மேடம், இன்னைக்கு என்னவோ அதிசயமான நாளா இருக்குது. இன்னைக்கு
1: லைன் கிடைச்சிருச்சா?
2: பல வருஷமா ட்ரை பண்றேன், கிடைக்கவே வரல. இன்னைக்கு எடுத்த உடனே கிடைச்சு போச்சு.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நானு சந்திரபாபு பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: என்ன
1: இன்னைக்கு வந்து பள்ளி காலத்துல மாறுவேட போட்டிகள்ல கலந்து கொண்ட அனுபவம்?

0: காலத்துல மாறு வேடம் போட்டுக்கேன். பள்ளி முடிச்சிட்டு பிறகு டிராமா
1: நடிச்சிருக்கேன்.
0: மேடை டிராமா.
1: என்ன கதாபாத்திரம் ஏற்று நடிச்சீங்க?
0: கதாபாத்திரம் ஹீரோ. ரெண்டு நாட்டு அரசனா வந்துக்கிறேன். சின்ன வயசுலயே எனக்கு அந்த வாத்தியார், இந்த நாடக வாத்தியார் இருக்காரு இல்லைங்களா, அவரு என்னுடைய எதை பார்த்து கொடுத்தாருன்னு தெரியல, எனக்கு ஹீரோ வேஷம் போட்டு கொடுத்தாங்க. ஒரு பத்து டிராமா நடிச்சிருக்கேன். அது அது அது எப்படின்னா, பிளஸ் டூ ஒன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும் போது

மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து. கார்கியின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன், இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மயி குரலில் கேட்டுணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமது உள்ள நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா மீண்டும் 7 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தாவேகா அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேகா அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மணப்பெல்லி, பிரணாய், ரோனுக் சௌஹான், சனி தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கோர்காங்கர், கிரண்குமார் மெக்லாஸ், சமர்வீர், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 33 seconds அண்ட் 3 minutes past 6 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங். அண்ட் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. இட்ஸ் டைம் ஃபார் டிரைவ் டைம் வித் மீ ஷிஃபாலி. As always, some amazing music is what you are going to listen to right up till 7 p.m. We are going to try and play music, English and Western music that you want to listen to. If you have a song request, what you can do is head on to our Facebook page, which of course is facebook.com/rainbowfm, and comment on the post that I have put out there. You can also call me on 044-298-6038 or 044-295-2054. Of course, my tiny URL link is up as well, tinyurl.com/airmysong is the page that you need to visit. It's a simple Google form. All you need to do is put out details.

0: It's pertaining to what is the track that you want to listen to and send it in to me. Of course, a little bit about you, your name, where you're messaging us from. If you have any comment, suggestion, feedback, whatever be it, feel free to drop us a note and send it in. All right, with that, I'm going to say good evening.
1: ஹலோ, வெரி குட் ஈவினிங் மேடம். சந்திரசேகரன் காலிங் ஃபார் ஹவாரி மேடம்.
0: வெரி வெல் சார், ஹவ் ஆர் யூ?
1: ஐ ஆம் ஆல்சோ டூயிங் குட், தேங்க் யூ வெரி மச் மேடம். கேன் யூ ப்ளீஸ் ப்ளே ஃபார் மீ மெமரிஸ் பை டேவிட் கெட்டா?
0: ஆல் ரைட், வில் டூ சார். மெமரிஸ் டேவிட் கெட்டா.
1: ஓகே, தேங்க் யூ வெரி மச்
0: மேடம். ஆல் ரைட், தேங்க் யூ. ஐ ஹேவ் ஒன் மோர் காலர். குட் ஈவினிங்.
2: வாட்ஸ் அப் ஷிஃபாலி, ஐ அம் ஸ்ரீகாந்த்.
0: ஹவ் ஆர் யூ ஸ்ரீகாந்த் சார்?
2: ஓகே ஓகே, சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலி டோஷியஸ் ஐ வுட் லைக் டு சே, பட் ஐ அம் ஓன்லி ஓகே டோக்கி.
0: ஓகே
2: ஓகே, அண்ட்
0: Yes,
2: I would like to say Raja Leela's romantic adventure and humanitarian adventure. Let humanity prevail and let merit prevail.
0: Okay, thank you for that. And what can I play for you, sir?
2: Once again, let merit prevail, let humanity prevail. My request is I Have a Dream by ABBA.
0: All right, sir. Will do. Thank you for calling. So that was Srikant sir. I have one more caller. Good evening.
3: Good evening. Good evening, Shefali ma'am. I'm Muruganandam calling from Nandambakkam.
0: How are you, sir?
3: Doing good. How about you?
0: Very well, sir. Thank you for asking. What can I play for you, sir?
3: Yeah, the before caller talk about the humanity. So better you can give a MJ song. Heal the world.
0: Heal the world. Okay, sir. Will do. Thank you for that. And I hope you have a wonderful evening.
3: Thank you so much.
0: Thank
3: dedication,
0: you.
3: Dedication to all our listeners and to you.
0: Thank you. So thank you so much, sir.
3: Thank you.
0: Bye-bye. So that was Muruganandam, sir. And with that, it's time for me to play the first track. Yes, you got a sneak peek of what we're going to open the show with. Here comes Mabel with 24K Golden. Overthinking is the name of this track. And I hope you enjoy this.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: நேரம் 7:20 20 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. மனசுக்கு பிடிச்ச பாடல் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஒலிக்கணும், நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-0038 இல்லைனா 2-9-5-2-0-5-5-4. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார், சொல்லுங்க சார்.
1: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ் பிரியாங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா ஜோடி, பாடல் பாத்தீங்கன்னா வெள்ளி மலர், அந்த பாடல் மேடம்.
0: ஓ, போட்டுடலாம் சார்.
1: நன்றி
0: நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் ஜோடி திரைப்படத்திற்காக கேட்டிணைந்திருப்போம்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: Rainbow Chatbox.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together.

0: To listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 7:11 25 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சாட் வித்து பாட்டு மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நன்றி. பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் குரலில், கணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதாவது வால்டர் வெற்றிவேலந்து சின்ன ராசாவே என்ன சித்தேரம் என்ன கிடைக்கும் ஒரு பாட்டு இருக்குல்ல மேடம்,
0: போட்டுடலாம் சார்.
1: போட்டுருங்க மேடம்.
0: நன்றி நன்றி. மனோ மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேரம் 7:22:10 ஆகிட்டுருக்கு. எஸ் மனம் விரும்பிய பாடலை நம்ம ரெயின்போ எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4. வணக்கம் ரெயின்போ.
3: இனிய மாலை வணக்கம் ரேகா மேடம்.
2: மாலை வணக்கம்.
3: கலீல் அகமது பேசுகிறேன்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: படம் பாத்தீங்கன்னா சின்ன தம்பி மேடம், தூளியிலே ஆட வந்த வானத்தி மின் விளக்கு, அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். மனசு பாத்தீங்கன்னா, சோறு போட காயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல, காயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல, காயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். ரொம்ப அழகா பாடிடுவேன் பாட்டு.
2: கேட்டுருவோம் சார், ரொம்ப அழகா பாடுனீங்க, நன்றி சார். நன்றி. எஸ் சின்னதம்பி திரைப்படத்திலிருந்து மனோ குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: Chatbox.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: தனித்த

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள்

0: ஆகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 7:31 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து ராஜாஜி ராஜா, பாடல் வந்து மலையாள கரையோரம்.
2: கேட்டுடலாம் சார்.
3: நன்றி.
2: எஸ், மனோ குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.
4: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: நேரம் 7:36, 45 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க வள்ளி மேடம்க்கு என்ன பாடல்?
1: பாடம் பேர் வந்து வைகாசி பிறந்தாச்சு.
0: சரி,
1: பாட்டு வந்து தண்ணி கூட எடுத்து எல்லாருக்காகவும் மேடம்.
0: எல்லாருக்காகவும் கேட்டுடலாம் மேடம். நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், காளிதாசன் வரிகளில், தேவாவின் இசையில் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 7:42 ஆயிட்டிருக்கு. எஸ், ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நம்ம ரெயின்போ எஃப்எம்ல நீங்கள் கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8, இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கங்க.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: சென்னை ஏழுக்கிணர் தேவா.
2: தேவா சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து நட்புக்காக படம்.
2: சரி,
3: அதுல வந்து மீசக்கார நண்பா உனக்கு ரோக. ஏன்னா என்னோட கூட ரெண்டு மீச இருக்காரு. அவருக்கு வயசு என்னன்னா 96 வயசு அவருக்கு. அவருக்கு மீசக்கார தான் கூப்பிடுவோம், அதனால
2: அவருக்காக இந்த பாடல்.
3: அவருக்காக இந்த பாடல்.
2: நன்றி, நன்றி, நன்றி சார். எஸ், தேவாவின் குரலில் மற்றும் இசையில் கவிஞர் காளிதாசன் வரிகளில் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருக்கும்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில்

0: திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 7:51, 20 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்க கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 8 இல்லனா 2952055454. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்மா.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து அம்மன் கோயில் கிழக்காலே.
2: சரி.
3: பாட்டு உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அந்த பாட்டு போடுங்கம்மா.
2: சூப்பர்மா, போடலாம்.
3: நன்றி
2: நன்றி. கே ஜெயசுதாஸ் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நிகழ்ச்சியின் நிறைவா. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகம் மேடம்.
0: விநாயகம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மனதை திருடி விஜய் படம், பாடல் வந்து மஞ்ச காட்டுமைன்னு அந்த பாடல்
0: போட்டுடலாம் சார். எஸ் கார்த்திக், நன்றி நன்றி. கார்த்திக் மற்றும் சாதனா சர்கம் குரலில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டுணைந்திருங்கள். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு

வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தாவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தாவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12ம் தேதி தொடங்கி 14ம் தேதி வரை நடைபெற உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:20 ஆயிற்றுக்கு. எஸ், ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். பாடல்களை ப்ளே பண்ண வந்தாச்சு நான் உங்கள் அன்பு தொழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் குரலில் மற்றும் இசையில் தனுஷுடன் இணைந்து பாடிய பாடல். கேட்டு நினைந்திருப்போம்.

வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் தேவி ஸ்ரீபிரசாத்தின் இசையில் மற்றும் குரலில் விவேகாவின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: என்ன நான் சொல்றது?
1: வள்ளினம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஹரிச்சரன் குரலில் விவேகாவின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

ராகங்கள். நேரம் 9:15, 45 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கார்த்திக் குரலில், மதன் கார்கியின் வரிகளில் அடுத்த பாடல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து பாடல், ஜித்தின் ராஜ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில், யுகபாரதியின் வரிகளில் டி இமானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

சைவம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நாமத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் சின்ன பொண்ணு மற்றும் கானா பாலா இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

நேரம் 9:38 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் பூஜை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
2: நேரம் 9:49 ஆயிற்றுக்கு எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாயும் புலி திரைப்படத்திலிருந்து பாடல் வைரமுத்து, வரிகளில் டி மானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ராகங்கள்
2: நேரம் 9:54 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இதமா இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து சி சத்யா குரலில் மற்றும் இசையில் கார்த்திக் நேதா வரிகளில் கேட்டிணைந்திருப்போம். இது FM ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பவுமே சமது.

ரெயின்போ ரிவைன். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்க இருக்கிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உயிராமானமா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் 10:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் அடுத்த பாடல் சத்தியம் தவறாதே திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும்

0: பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

ரெயின்போ ரிவைன். நேரம் 10:30, 25 நொடிகள் ஆயிற்றுக்கு. புன்னகை திரைப்படத்திலிருந்து பாடல் கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், குரலில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில்

விரும்பு பூமியில் வந்து அடன் நானா விரும்பி பூமியில் வந்து இறக்கவில்லைங்க. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜாத்தாரே நாட்டு மக்களிலே அடன் நாணம் என்ன வெக்கம் என்ன. பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் அடுத்த பாடல் கேட்டணைந்திருப்போம்.

பணமா பாசமா திரைப்படத்தில இருந்து மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டிணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நேரம் 10:42 ஆயிற்றுக்கு. ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வர் இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில்.
1: மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மறுபி அணைக்கும் மயக்கம் பிறக்கும்.

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும், நீயும் அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வரும் மாலை.
1: நிமிர்ந்து நில் திரைப்படத்திலிருந்து பாடல், வாளியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ ரிவைன். நேரம் 10:50 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். லட்சுமி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

உன்னை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, உன்னை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா இவ மத்தவங்க.

நேரம் 10:55, 40 நொடிகள் ஆயிட்ருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இருந்த எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில். கேட்டுணைந்திருங்கள், மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

புதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

0: நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். எண்ணத்தை எழுத்தாக்கி அதை வண்ணத்தில் தோய்த்து கவிதையாக்கி உன்னிடம் அளித்தேன். நீ என்ன செய்யப்போகிறாய், என்ன சொல்லப்போகிறாய், சொல்லிவிடு. உன் வார்த்தைக்காக எப்போதும் உன் காலடியில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நினைக்கையில் நான் இன்ப வில்லத்தில் மூழ்கிறேன். எப்படி, ஏன், எதுவும் தெரியாமல் இருந்தாலும் ஆனந்தம்தான் உள்ளுக்குள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலை இயற்றியவர் வாலி. பூக்களால் பாதை அமைத்தேன், பூவைக்கு பாதம் நோகக்கூடாதென்று.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா. உன்னோடு இருந்தால் போதும், மனம் எப்போதும் துள்ளும்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனோ பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. தந்தை என்று ஆகும் முன்பே தாளாட்டு பாடுகிறேன், நீ மகிழ்வோடு இருக்க.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. இதயங்கள் இணைந்த பின்பு எல்லாம் இன்பம்தானே.

நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. நீ உள்ளத்தால் சோகம் கொண்டு தேய்பிரை கண்டாலும் என் தாளாட்டால் உன்னை நான் வளர்பிரையாகச் செய்வேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராசையா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றில் ஆடும் பட்டமாய் என் மனம் உன்னை நினைத்து உன்னோடு இருக்க.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சீதனம் திரைப்படத்திலிருந்து மனு சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர். சுந்தரராஜன், இசை தேவா. வந்தால் நின்றால் நெஞ்சில் நிலைத்தாள்.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர், சாந்தி ரமேஷ், ஹேமலதா, செல்வராஜ் ஐயாசாமி, ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரம், சோமசுந்தர பிரபு சென்னை பழையவண்ணாரப்பேட்டை, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வீரராகவன் மாதவரம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கும்பகோணம் ஆனந்த், மீனா, மேகவர்ஷினி, தியாகராயநகர் ரங்கராஜன், முரளிதரன் விழுப்புரம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் அருண்மொழி சித்ரா பாடியது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

அங்கம் ஒரு தங்கக்குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

புகழ் என்னடி மாலை என்னடி நாகரீக உலகில் மனமில்லாததை மனம் என்பது மாற வேண்டும் விரைவில் வஞ்சு அவனை வஞ்சு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

தும் தும் தனந்த தும் தும் தும் தனந்த நந்தும் தும் தும் தும் தனந்த தும் தும் தும் தனந்த நந்தும் மோகம் என்னும் தீயில் என் மன வெந்து வெந்து உருகும் வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும் மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும் இல்லை என்ற போது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை ஸ்ரீகாந்த் தேவா.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அடுத்து ஒலிக்கு வருவது லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி இயற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவாக்கம் செம்புலிவனம் எஸ்ஜி தீனதயாளன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்னம் என் மனம் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது. ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

அடுத்து ஸ்மரசதா மானச என தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை. ராகம் பில்ஹரி, ஆதிதாளம்.

நிறைவாக பாவயாமி கோபாலா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை. ராகம் யமுன கல்யாணி, கண்டச்சாபு தாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவனம் எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களை நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம். பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.